நேரம் 5:37. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:44. அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஷோபனாவின் குரலில் ரோக நிவாரண அஷ்டகம் கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 24 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்

0: துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: காலை வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 6:02:55 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். ஒரு நல்ல சொல் நல்ல நாளுக்கான துவக்கம், நல்ல சிந்தனை நல் வாழ்வுக்கான துவக்கம். புலரும் இந்த புது பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணையும் நானே பிரகதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இன்றைய குரலும் விளக்கமும் பகுதியில் இடம்பெறுவது செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 103வது குரல். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். மீண்டும் குறள் எண் 103, அதிகாரம் செய் நன்றி அறிதல். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

0: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானு அவர்கள்.
2: நல்லதையே பேசுங்கள். மனிதர்களின் வாழ்வில் சொற்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் சுற்றத்தாரின் வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கின்றன. இதனால்தான் நல்லதையே பேசுங்கள் என்பது ஒரு முக்கியமான அறிவுரையாக வழங்கப்படுகிறது. நல்ல சொற்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கின்றன, உறவுகளை வலுப்படுத்துகின்றன, சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சொற்கள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் தூண்டும் சக்தி வாய்ந்தவை. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். அதே சமயம் ஒரு கடுமையான சொல் அந்த மனதை புண்படுத்தி விடலாம். வார்த்தைகள் கத்திகளை விட கூர்மையானவை. அவை மனிதனின் இதயத்தை கிழிக்கும் திறன் கொண்டவை. இதனால்தான் பண்டைய தமிழ் முனிவர்கள் எல்லோரும் எப்போதும் நல்லதையே பேசுங்கள் என்று போதித்தனர். நல்ல சொற்கள் நல்ல விளைவுகளை தரும். அதே சமயம் தீய சொற்கள் தீமையையே விளைவிக்கும். ஒருவருடன் நாம் பேசும்போது நல்ல சொற்களை பயன்படுத்தினால் அவருக்கு நம்மீது மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்படும். குடும்ப உறவுகள், நட்பு உறவுகள், தொழில் உறவுகள் அனைத்தும் நல்ல சொற்களால் மேம்படும். மேலும் நல்ல சொற்களை பேசும்போது நமது மனம் நிம்மதியாக இருக்கும். கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் குறையும். நல்ல சொற்கள் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டுகின்றன. ஒருவருக்கொருவர் மதிப்புடன் பேசினால் சண்டைகளும்

மனஸ்தாபங்களும் குறையும். தமிழ் மரபில் நல்லவை கேள், நல்லவை பேசு என்பது ஒரு ஆன்மீக அடிப்படையாக கருதப்படுகிறது. நல்ல சொற்களை பேசுவதால் மனம் தூய்மையாகி ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பேசுவதற்கு முன் அந்த சொற்கள் எப்படி மற்றவர்களை பாதிக்கும் என்று சிந்திக்க வேண்டும். உடனடியாக எதையாவது பேசாமல் ஒரு நொடி யோசித்து பேசினால் பல தவறான சொற்களை தவிர்க்கலாம். மற்றவர்களின் நல்ல குணங்களை பாராட்டி பேசுவது ஒரு சிறந்த பழக்கம். இது அவர்களின் மனதை மகிழ்விக்கும், நம் உறவை வலுப்படுத்தும். கடுமையான சொற்களை தவிர்த்து இனிமையாகவும் மரியாதையாகவும் பேச வேண்டும். நல்லதை பேசுவது என்பது உண்மையை மறைப்பது என்று பொருளாகாது. பொய் சொல்லாமல் உண்மையை இனிமையாக எளிமையாக வெளிப்படுத்துவதே சிறந்த வழி. எனக்கு முடியாது, நான் தோல்வியடைவேன் என்பது போன்ற எதிர்மறை சொற்களை நாம் தவிர்க்க வேண்டும். அவற்றுக்கு பதிலாக முயற்சி செய்கிறேன், வெற்றி

0: நொடி யோசித்து பேசினால் பல தவறான சொற்களை தவிர்க்கலாம். மற்றவர்களின் நல்ல குணங்களை பாராட்டி பேசுவது ஒரு சிறந்த பழக்கம். இது அவர்களின் மனதை மகிழ்விக்கும், நம் உறவை வலுப்படுத்தும். கடுமையான சொற்களை தவிர்த்து இனிமையாகவும் மரியாதையாகவும் பேச வேண்டும். நல்லதை பேசுவது என்பது உண்மையை மறைப்பது என்று பொருளாகாது. பொய் சொல்லாமல் உண்மையை இனிமையாக எளிமையாக வெளிப்படுத்துவதே சிறந்த வழி. எனக்கு முடியாது, நான் தோல்வியடைவேன் என்பது போன்ற எதிர்மறை சொற்களை நாம் தவிர்க்க வேண்டும். அவற்றுக்கு பதிலாக முயற்சி செய்கிறேன், வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் பேசலாம். வரலாறு முழுவதும் நல்ல சொற்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. திருவள்ளுவர் கூறியது போல், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது என்பது நல்ல சொற்களின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. மகாத்மா காந்தி அகிம்சை, அன்பு ஆகிய நல்ல சொற்களை இந்தியாவில் பரப்பியதால்தான் இந்த தேசம் சுதந்திரம் பெற்றது. நெப்போலியன் தனது படையினருக்கு நல்ல சொற்களால் ஊக்கமளித்து பல வெற்றிகளை அடைந்தார். தற்காலத்தில் நல்ல சொற்களின் தேவை அதிகரித்திருக்கின்றது. இன்றைய சமூகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் எளிதில் கோபமும் வன்முறை சொற்களும் பரவுகின்றன. இதனால் மனித உறவுகள் பலவீனமடைகின்றன. இந்தச் சூழலில் நல்ல சொற்களை பேசுவது அவசியமாகிறது. நல்ல சொற்கள் ஒரு சமூகத்தின் அடிப்படை தூண்கள். அவை மனிதர்களுக்கு இடையே அன்பையும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன. நல்லதையே பேசுங்கள் என்ற இந்த எளிய வாழ்க்கை நெறியை பின்பற்றினால் நம் தனிப்பட்ட வாழ்வும் சமூகமும் மேம்படும். வாய்ச்சொல்லே வாழ்வின் மாற்றம், நல்ல சொல்லே நல் வாழ்வின் சாவி. எனவே இன்று முதல் நல்ல சொற்களை பேசுவோம், நல்ல எண்ணங்களை வளர்ப்போம், நல்ல செயல்களை செய்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.

தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவையும் திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்கிறது ஔவையாரின் பாடல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருப்பது பக்தி பாடல்கள். அதன் வரிசையில் முதலாவதாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

இனிக்கும் தேன் போல் இதயம் ஆகுமே புகனில்தால் என்றும் வாழ்க்கை புனிதம் சேருமே. மணக்கும் மலர் போல் மகிழ்ச்சி பொங்குமே, மணக்கும் மலர் போல்

அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்ற விவிலிய வாக்கினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல் ஜிக்கி பாடியது.

எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அறிவது இல்லை. எந்த பூமியில் மரணம் அடைவோம் என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது. திண்ணமாக இறைவன்தான் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் என்கிறது திருக்குறான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் எம் அப்துல் பரக்கத் பாடியிருக்கும் பாடல்

ஒழித்த பாடல் எஸ் எம் அபுல் பரகத் பாடியது. நேர்பட ஒழுகு என்கிறது ஆத்திச்சூடி. காலைத்தின்ற நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் பாடியது.

0: நேரம் காலை 6:34. இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமையை விளைய, காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நண்பகல் 12 வசந்தேலம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் எடுக்கிறது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பு. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி கரீப் கல்யாண அன்ன யோஜனா பற்றிய தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து கோயம்புத்தூர் கிரணத்தம் வி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்களே, நமது நிகழ்ச்சிகள் யாவையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் காலை 6:35 இனி கேட்கலாம்
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
3: அடுத்து வரும் நாட்களில்
2: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80% வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 km வேகம் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 km வரையிலும் வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்

0: படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு இரண்டாவது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ உரத்தினை இடலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவியல் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களையெடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை விரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலத்தினை தயார் செய்யவும். மேலும் தக்காளி நாற்றங்காலில் நாற்றலுகள் நோய் அதிக அளவில் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதத்தில் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மான்கோசெப் அல்லது 1.5 கிலோ காப்பர் ஆக்சிக்ளோரைட் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். தற்போது நிலவும் காற்றின் அதிவேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. இப்பயிற்சியில் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488518268. மீண்டும் ஒரு முறை 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in.
1: கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவினையொட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை முதல் 12ஆம் தேதி வரை அந்தியூர் வனக்கோயில் அருகிலுள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல்பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்து குறுகிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுபற்றிய மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவமனை வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், திருப்பூர். அலுவலக தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு

0: 8524. அலைபேசி எண்கள் 9865016174 மற்றும் 9597640086.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சியானது வருகின்ற 13/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அதன் அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மரப்பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சியின் இறுதியில் சான்றிதழானது வழங்கப்படும். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418-47-03-45 மற்றும் ஒரு எண் 9487-7212-10.
2: Farm to city.
3: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: Farm to city. இளம் விவசாயிகள்,
3: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
3: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
3: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
3: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
3: Farm to city.
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
3: Farm to city.
2: Fresh from the field.
3: Only on FM Rainbow 103 Coimbatore.
4: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
5: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
6: அர்த்தமுள்ள அரட்டை.
5: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
7: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
5: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
8: குவிஸ் டைம்.
5: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
8: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
5: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
9: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.
11: தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார

0: அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும், தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில்

மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்டு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீட்டி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: FM இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் காலை 6:55 இனி கேட்கலாம்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில டெய்லி உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்ப காலையில எந்திரிச்சோடனே என்னடா இது கை கால ரொம்ப ஸ்டிஃபா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அப்ப இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அதாவது காலையில எழுந்த உடனே எனக்கு கை கால அசைக்கவே முடியல, ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு அப்படின்றத பத்தியே இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். சோ, இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தசைகள், அந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளா இருக்கட்டும், லிகமெண்ட்ஸா இருக்கட்டும், ரொம்ப டைட் ஆயிருங்க. இதுக்கு ஒரு காமன் காஸ் இது எதனால வருது டாக்டர்? சரி, மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ங்கிறீங்க, இது வரக்கு காரணம் இருக்கும்ல, நீங்க சரியான லாக் ஆஃப் மூவ்மெண்ட், ஒரு

0: இடத்துல உட்காந்துருக்கிறது, எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் போஸ்டர் சரியில்லாமல் எப்படி கூன் போட்டு உட்காருது, கூன் போட்டு வேலைகள் செய்கிறது, ப்ராப்பரான போஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. அதே மாதிரி தூங்கும் போது உங்கள் மேட்ரஸ் பில்லோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு மார்னிங் டைம் எந்திரிக்கும் போது ஸ்டிப்னஸாக இருக்கும். அப்புறம் தண்ணிங்க, சரியா தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அண்ட் உங்களுக்கு நீங்கள் நைட் தூங்கும் போது ரொம்ப ஏசி போட்டு படுக்கிற பர்சன்னால் கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்க, அந்த சில்னஸ் ஓவரா இருக்கக்கூடிய சில்னஸ் கூட மார்னிங் டைம்ல வந்து இந்த ஜாயின்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்டிப்னஸ் வரும். இதெல்லாம் வந்து காமனா இருக்கக்கூடிய ரீசன். இது இல்லாம சில மருத்துவம் சார்ந்த காரணங்களும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கீழ்வாதம், முடக்குவாதம், வைட்டமின் டி B12 சத்து குறைபாடு, தைராய்டு அதாவது ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவாங்க, THH அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும், அதுதான் ஹைப்போ தைராய்டு. அந்த கண்டிஷன்லயும் மார்னிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கை கால்கள் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இது என்ன மாதிரி அறிகுறிகள், ஸ்டிஃப்னா ஜஸ்ட் அசைக்க முடியாது அவ்வளவுதானன்னு கேட்டா இல்ல, அதாவது ஒரு ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சில ஜாயிண்ட் வந்து அசைக்க முடியாது. நம்மளால இப்ப நார்மலா நடக்கிற மாதிரி நடக்க முடியாது, கொஞ்சம் அப்படி தாங்கி தாங்கி நடந்து அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சோட நீங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் சம்டைம் நடக்கும் போது சவுண்ட் கூட கேட்கலாம், அண்ட் உங்களுக்கு ஒரு சரியா இப்போ ஒரு ஜாயிண்ட் சரியாவே நீங்க மூவ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் கூட இதுல இருக்குங்க. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான ருட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நைட்டு தூங்கும் போது கண்ணா அப்படின்னா நல்லா தூங்காதீங்க. ஸோ அந்த ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 7 to 9 மணி நேரம் நல்லா டீப்பாக தூங்குங்க. தலைக்கெல்லாம் ரொம்ப உயரமான பில்லோ வச்சுக்காதீங்க. ரொம்ப ஹார்டான பெட் மெத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப லாங்கர் டைம் உட்காந்து வேலை பார்க்குற பர்சன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது எழுந்து ஒரு வாக் மாதிரி போயிட்டு வாங்க. இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு நைட்டு நீங்க படுத்து எந்திரிக்கும் போது அந்த மார்னிங் ஸ்டிப்னஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அண்ட் நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பண்ண பாருங்க. சரி, இப்ப நம்ம டெய்லியும் இதை எப்படி ஒரு ருட்டீனா கொண்டு வரலாம்னா, மார்னிங் நீங்க பெட்ல இருந்து எந்திரிச்சோடனே ஒரு 2 to 7 மினிட்ஸ் பெட்ல இருந்து பண்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அதை நீங்க பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து மார்னிங் எழுந்து ஒரு மைல்டான வார்ம் வாட்டர்ல ஒரு பாத் மாதிரி எடுக்கலாம். அண்ட் எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் நீங்க குடிங்க. அப்பவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிப்னஸ் வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் இது நாள்பட வராம நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட உணவுகள்ல ரொம்ப மாவு சத்துக்களும் சுகர் கண்டென்ட்டும் ப்ராசஸ்டு ஃபுட்டு ரொம்ப சால்ட் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஒமேகா சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுங்க. மஞ்சள், இஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்க உணவுல இன்க்ளூட் பண்ணுங்க. ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்கு 8 to 10 லிட்டர் தண்ணி தாராளமா குடிங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணா அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், எக்ஸசைஸ். கொஞ்சம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற ருட்டீனை கொண்டு வாங்க. ஒரு 30 நிமிஷம், ஒரு நாளைக்கு எத்தனை நேரத்தை நீங்க போன்ல வேஸ்ட் பண்றீங்க, ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்காக கை காலை வளைச்சு எக்ஸசைஸ் பண்ண முடியாதா? அதெல்லாம் முடியும். சோ டெய்லி ஒரு 30 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, முடக்குவாதம், கீழ்வாதம் இந்த மாதிரி வாதத்தினாலதான் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா, அதுக்கு நீங்க இந்த ஹோம் ரெமடிஸும் வீட்டு வைத்தியத்தையும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் கேட்கும். ஸோ நீங்க முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க. என்ன காரணம்ன்றத தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில 7:55 நொடியில நாம இணையும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த சண்டே ஹாப்பி சண்டே வாமேட்டுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு உங்க கூட ப்ரோக்ராம் ஜாயின் பண்றேன். ஆர்ஜே பிரகதி.

வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல்ல கேட்ட பாட்டு நீ பாதி நான் பாதி படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை மரகதமணி, பாடலாசிரியர் வாலி. அதை தொடர்ந்து கேட்ட பாட்டு நதியை தேடி வந்த கடல் படத்துல இருந்து பி சுஷிலா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். மூன்றாவதா கேட்ட பாடல் நினைவு சின்னம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.

0: ரெயின்போ எஃப்எம் இங்கே எல்லாமே தூளு.
1: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 10:02 சுட்டீஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி. நேரம் 7:14, 55 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகார

0: திட்டங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 நாட்கள் அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விபரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய

இளையோர் பளு தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டை தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் ஊட்டியில 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க.

0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: இன்று
2: சர்வதேச பழங்குடியினர் தினம். உலகம் முழுவதும் சுமார் 476 மில்லியன் பழங்குடியின மக்கள் 90 மேற்பட்ட நாடுகளில் வாழ்கின்றனர். உலகின் மொழிகள், பண்பாட்டு மரபுகள் மற்றும் உயிரின பன்மையை பாதுகாப்பதில் இவர்களின் பங்கு அளவிட முடியாதது. ஐக்கிய நாடுகள் பொதுசபையால் அறிவிக்கப்பட்டு 1995 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9 பழங்குடியின மக்களின் சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளின் நோக்கம் பழங்குடியின மக்களின் உரிமைகள், கல்வி, சுகாதாரம், நில உரிமை மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வதோடு அவர்களின் பாரம்பரிய அறிவையும் உலகிற்கு அறிவிப்பதாகும். இந்த ஆண்டு பழங்குடி பேறுகால பணியாளர்களை போற்றுதல் மற்றும் அவர்களின் வாழ்வையும் நல்வாழ்வையும் பாதுகாத்தல் என்ற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.

கேட்ட பாட்டு ஜோதிமலர் படத்துல இருந்து KGIS தாஸ் வாணி ஜெயராம் பாடியது. இசை சங்கர் கணேஷ். நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பு இடம்பெறும் பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.

0: பாட்டு முத்துக்கள் மூன்று படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மலேசிய வாசுதேவன் பாடியது. பாடலுக்கு இசையமைச்சு பாடல் வரிகளையும் கொடுத்திருந்தாரு டி ராஜேந்தர். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியோடு சேர்ந்து நாளுக்கு நாள் குப்பைகளின் உற்பத்தியும் பெருமளவில் அதிகரிச்சுட்டே வருது. வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள்ல இருந்து வெளியேற கழிவுகளை சரியாக கையாள தவறினால் அது மனித குலத்துக்கும் பூமிக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கிவிடும். முறையற்ற குப்பை அகற்றலால ஏற்படுற மிக முக்கிய பாதிப்பு
1: பொது சுகாதார சீர்கேடு.
0: திறந்த வெளியில குப்பைகள் குவிக்கிறதோ ஈக்கள், கொசுக்கள் மற்றும் எலிகள் போன்ற நோய் பரப்புற பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்ய ஏதுவாயிரும். இதனால டெங்கு, மலேரியா, காலரா இது போன்ற நோய்கள் எளிதில பரவும். மக்காத பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணில் மக்குவது இல்லை. இதனால மண்ணின் வளம் பாதிக்கப்பட்டு மழைநீர் பூமிக்குள் செல்வது தடைப்படும். அடுத்தது பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் ஆறுகள் மற்றும் கடல்களில் கலப்பதால நீர்வாழ் உயிரினங்கள் அழிக்கப்படுது. குப்பைகளை திறந்த வழியில் எரிப்பதனால ஏற்படுற நச்சு புகையானது காற்று மண்டலத்தை சேதப்படுத்துகிறது. முறையான குப்பை மேலாண்மை அப்படிங்கறது என்னன்னா, குப்பைகளை அழிப்பது மட்டுமல்ல அவற்றை மறுசுழற்சி செய்து புதிய பொருட்களாக மாற்றுவது ஆகும். மக்கும் குப்பைகளை மண்புழு உரமாக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். குப்பைகளை திறந்த வெளியிலோ, சாலைகளிலோ அல்லது சாக்கடைகளிலோ வீசுவதை தவிர்க்கணும்.
1: வீட்டிலேயே குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக பிரித்து நகராட்சி பணியாளர்களிடம் வழங்கலாம்.
0: சுத்தமே சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலே நமது உயிர் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவை மனித குலத்தின் தொடர்ச்சியான இருப்புக்கும் அவசியமானது. குப்பைகளை முறையாக அகற்றுவது அப்படிங்கறது அரசாங்கத்தினுடைய கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சமூக பொறுப்பும் ஆகும். ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பொறுப்பான கழிவு மேலாண்மை முறையை கடைபிடித்தால் மட்டுமே இப்பவும் சரி,
1: எதிர்கால சந்ததியினருக்கும்
0: தூய்மையான ஆரோக்கியமான பூமியை விட்டு செல்ல முடியும்.

இன்று மதியம் 1 மணிக்கு லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில கேம் ஷோ, பிற்பகல் 3:02 கிராமபோனும் 103 நேயர்களின் விருப்ப பாடல்கள் இதில் இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை, 5:02 சித்திரச்சவனத்தில் இன்று இளமாய் புதுமை, 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை. இப்படி வித்தியாசமான புதுமையான நிகழ்ச்சிகள் யாவும் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நம்ம FM Rainbow 103 கோவையில்.

0: பாட்டு மலேசியா வாசுதேவன் மனோகேஷ் சித்ரா பாடியது. பொன்மணி செல்வன் படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க் யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
3: Farm to City.
4: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
3: Farm to City. இளம் விவசாயிகள்,
4: இயற்கை விவசாயிகள்,
3: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
4: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
3: விவசாய இடுபொருள்கள்,
4: பயிற்சிகள்,
3: திட்டங்கள்
4: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
3: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
4: ஃபார்ம் டு சிட்டி
3: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு

0: 7:30
1: Farm to City.
0: Fresh from the field.
1: Only on FM Rainbow 103 Coimbatore.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து கோயம்புத்தூர் கீரணத்தம் வி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம் இந்நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
5: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
6: குவிஸ் டைம்.
3: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
6: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
3: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, MG ரோடு துணை மின் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்ய வேண்டியிருப்பதால் 10/8/2026 அதாவது திங்கட்கிழமை நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இனி கூறப்போகும் இடங்களில் மின் விநியோகம் தடைபடும். SIHS காலனி, நேதாஜிபுரம், JJ நகர், பெத்தேல் நகர், ஒண்டிப்புதூரின் பகுதி, VKN நகர், ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் நகர், சக்தி நகர், அம்மன் நகர், கங்கா நகர், வசந்தா நகர், ஒண்டிப்புதூர், திருச்சி சாலை, டெக்ஸ்டூல்ஸ் பகுதி, இந்த பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைபடும். சேவை செய்தி கேட்டீர்கள்.

கேட்டபாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நான் பாடும் பாடல் படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். இவ்வளவு நேரமும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆர்ஜி பிரகதி எங்கூட தான் கேட்டீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதை தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரமும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி வழங்கிறதுக்காக எங்க ஆர்ஜி சார்கிஸ்னி ரெட்டியா வெயிட் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் பாருங்க, எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: Good morning, happy

சண்டே நேரம் 8:35 ரெயின்போ 103 கோமல சேம வைபா ரெயின்போ வைப்ஸ் கேட்க போறோம் வித் மை ஆர்ஜே சாரு கேசனி. ஓகே, இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 2026 காஸ்பர் விக்ரம் சாராபாய் பட்டத்தை வென்றவர் யார் அப்படிங்கிறது தான். இதுக்கு பதில் தெரிஞ்ச உடனே 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க பதில் சொல்லலாம். மறுக்கா சொல்லுமா கேள்வி ஒருமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 காஸ்பர் விக்ரம் சாராபாய் பட்டத்தை வென்றவர் யார்?

பார்த்தேன் ரசித்தேன் படத்துல இருந்து பரத்வாஜ் மியூசிக்ல யுகேந்திரன் ரேஷ்மி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு கேட்ட கேள்வியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சர்வதேச பதக்கம் வந்து விண்வெளி ஆராய்ச்சி துறையில சிறந்த பங்களிப்பை செஞ்சு வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை சேர்ந்த அறிவியலாளர்களுக்கு வழங்கப்படுது. சர்வதேச அறிவியல் கவுன்சில் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை மூலமா இணைக்கப்பட்ட சர்வதேச அமைப்பான விண்வெளி ஆராய்ச்சி குழு மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இதெல்லாம் இணைஞ்சு கூட்டு முயற்சியா இந்த விருதை வழங்குது. இந்தியாவுடைய விண்வெளி திட்டம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய நிறுவனரான இஸ்ரோ விக்ரம் சாராபாய் அவரை கௌரவிக்கக்கூடிய விதமா அவருடைய பெயர்ல 1990 வருஷம் இந்த பதக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ 2026 யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதான் கேள்வி. பதில் தெரிஞ்ச உடனே 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல இருந்து சிற்பியுடைய சமைப்புல இப்ப உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் ஆர் ரவிசங்கர். நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மினிக்குது நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு கேட்க போறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே.

FM இங்க எல்லாமே தூள். எட்டு மணி 30 நிமிஷம் 40 நொடி கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோவில Rainbow Vibes. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, 2026 ஆம் ஆண்டுக்கான காஸ்பர் விக்ரம் சாராபாய் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது இந்த பதக்கத்தை பெறக்கூடிய 4வது இந்தியர் இவங்க. அது மட்டும் இல்லாம முதல் இந்திய பெண் விஞ்ஞானியும் உலக அளவில் 3வது பெண் வெற்றியாளரும் இவங்க தான். அவங்க யாரு அப்படிங்கறத தான் நீங்க 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல சொல்ல போறீங்க. நான்லாம் சொல்லியிருக்கேன், இங்க படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேர்கள் வந்து நினைச்சிருக்காங்க. சிறுமுகை சோமு, கலை வாணி, கோணமலை ஆனந்தன், பிரமிளா சென்னையிலிருந்து, சூலூர் கணேஷ்மூர்த்தி, அலிநகரம் எஸ் மகாதேவன், பெரம்பலூர் செந்தில் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், மூக்கனூர்லிருந்து, ரங்கவள்ளி ராஜாராம், வெள்ளிக்குப்பம்பாளையம், நா முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பரணிதரன் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து நேர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து உங்க பேரை வாசிக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.

மின்னலை படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல தாமரை லிரிக்ல உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடின பாடல் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கு. வீரதுரை அரியலூர்ல இருந்து பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டு பாளையம் என் பார்வதி கணபதி கோவிலிருந்து சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் மணக்கடவு கார்த்திக் கீதாஞ்சலி ஸ்ரீனிகா அத்விக் திருப்பூர் மனவை சந்திரசேகர் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. குகன் நஞ்சண்டாபுரம் கவின் சுந்தர் கிருத்விக் கிருத்திக் சர்வின் ஜெயந்திரா ஜெயமித்ரா ருத்விக் சாத்விக் சர்க்கார் கண்ணாடி புதூர் கிராமம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பதில் கொடுத்திருக்காங்க. விஸ்வ மரந்தாங்கியிலிருந்தும் கஞ்சமிட்டி சண்முகானந்தம் பதில் கொடுத்திருக்காங்க. 2026 ஆண்டுக்கான காஸ்பர் விக்ரம் சாராபாய் பட்டத்தை வென்றவங்க யாரு அப்படிங்கறத எனக்கான கேள்வியா இருக்கு. இவங்க நட்சத்திர இயற்பியல்ல சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சவங்க. அது மட்டும் இல்லாம விண்மீன் கூட்டங்களும் அதை சுத்தி இருக்கக்கூடிய விண்மீன் திரள்களை பத்தியும் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. வானியல்ல பயன்படுத்தக்கூடிய விண்வெளி மற்றும் தரை அடிப்படையிலான கருவிகளையும் இவங்க விரிவா பணியாற்றிட்டு இருக்காங்க. 2015 வருஷத்துல ஏவப்பட்ட இந்தியாவுடைய

முதல் விண்வெளி அடிப்படையிலான தொலைநோக்கியான ஆஸ்ட்ரோசாட்ல இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் இமேஜிங் தொலைநோக்கியுடைய அளவீட்டு விஞ்ஞானியா செயல்பட்டு கணிசமான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பதக்கம் கிடைச்சிருக்கு. அவங்க யாரு அப்படிங்கறத 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க சொல்லலாம்.

ஏபிசிடி படத்துல இருந்து டிமான் இசமிப்புல தாமரையில் இருக்கிற நித்யஸ்ரீ மகாதேவன் பலராம் பாடின பாடல் கேட்டோம். 8:43 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பதில் சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி பூ சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவில் இருந்து கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து விஎன் இளங்கோ சாமி செட்டி பாளையத்திலிருந்து மல்லேகவுணன் விமலா வேணுகோபால் பூபனா மேனகா விஜயகுமார் ரோஹித் நிரஞ்சன் மடத்து குளத்திலிருந்து குகன் சிந்து கோத்தகிரி பாரதி மகாலிங்கம் கல்லி வலசிலிருந்து தேவனூர் ஜோதிலட்சுமி கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரன் சண்முகசுந்தரம் ரமண முதலிப்புதூரிலிருந்து கோவை ரத்னபுரி ராஜா முகமது அந்தோணிராஜ் சென்னை ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஜெய ரித்விக் கனிஷ்க் அபினவ் பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சதீஷ் சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து கீதா வெங்கடேஷ் ஆண்டவநகர் சத்தியமங்கலத்திலிருந்து கோவை காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம் கோவை தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வசந்தி ஜெய கிருஷ்ணாபுரம் சஹானா ஆதிரன் நிபுலா யோகவர்ஷினி ஆறு சாமி தடாகம் இவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கேட்ட கேள்வி 2026 காஸ்பர் விக்ரம் சாராபாய் பட்டத்தை வென்றவர் யார் அப்படிங்கறதா இவங்க வந்து பேராசிரியர் வானியற்பியல் வல்லுநர் அன்னபூர்ணி சுப்பிரமணியம் அவர்களுக்கு தான் காஸ்பர் விக்ரம் சாராபாய் பதக்கம் 2026 பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.

0: நேரம் 8:50. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அருவாள் சைபால், சொரியா திலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஒரு பெரிய பியானோ கலைஞர், வியன்னாவில் இருந்தார். ரொம்ப புகழ்பெற்ற இசை கலைஞர் அவர். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவருடைய சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டாங்களாம், பியானோ வாசிக்க சொல்லி கேட்டாங்களாம். இவரும் ரொம்ப பிரமாதமாக வாய்ச்சி காட்டியிருக்கார். உடனே பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். அந்த இசையை கேட்கறதுல அரசிக்கு ரொம்பவும் ஆர்வம் உண்டு. அதனால அதுக்கப்புறமும் அந்த கலைஞர் அடிக்கடி அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா அரசி கூப்பிட ஆரம்பிச்சாங்க, இவர் போகணும், அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தணும், இவர் அங்கே பாடி வாசிக்கிறது உண்டு. ஒரு தடவை வந்து மகாராணி அவரை பார்த்து, உங்கள் நாட்டு தேசிய கீதம் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் தன்னுடைய நாடான ஆஸ்திரியாவின் தேசிய கீதத்தை பாடியிருக்கிறார். அவர் பாட ஆரம்பித்த உடனே மகாராணி எழுந்திருச்சு நின்னாங்களாம். அதுக்கு மரியாதை செலுத்துகிற நோக்கத்தோட பாட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றுகிட்டு இருந்தாங்களாம். இதுதான் அந்த அரசியினுடைய பெருந்தன்மை. அதாவது நாட்டு பற்றுங்கிறது அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். இப்படி ஒரு அரசியே நம்ம நாட்டு தேசிய கீதத்துக்கு எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்துறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கும் பொழுது அந்த முதிய கலைஞரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். அதுக்கப்புறம் அந்த பியானோ கலைஞர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்ப சொன்னாராம், மகாராணியார் வந்து எனக்கு எவ்வளவோ பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு தடவை எனக்கு வைரக்கல் பதித்த அணி ஒன்றை கூட பரிசா கொடுத்தாங்க. ஆனா அதை விட உயர்ந்த விலை மதிக்க முடியாத அணி என்ன தெரியுமா? நான் என்னுடைய நாட்டு தேசிய கீதத்தை நான் பாடுறப்போ அவங்க எழுந்திருச்சு நின்று மரியாதை செலுத்தினாங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னாராம். எனக்கு தெரிஞ்ச சங்கீத வித்வான் ஒருத்தர் இருக்கார், சமீபத்துல ஒரு நாள் அவரை பார்த்தேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்க தொழில் அப்படின்னு கேட்டேன். ரொம்பவும் வித்தியாசமா போயிட்டு இருக்குங்க அப்படின்னார். என்ன சொல்றீங்க அப்படின்னு. முன்னாடி எல்லாம் நான் பாடினா எதிரில் இருக்கிறவங்க தான் எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படின்னா நான் பாட ஆரம்பிச்சுட்டா உடனே பக்கவாத்தியக்காரனே எழுந்திரிச்சு போயிடுறான் அப்படின்னார் ரொம்ப வேதனையோட.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஸ்டார் படத்தில இருந்து பாடல் கேட்டோம். பாடலை பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன், இசை ஏ ஆர் ரஹ்மான். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இதுவரைக்கும் ரெயின்போ வைப்ஸ் கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து 9 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இது எங்கள் சாய்ஸ் என்பதுகளின் இனிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள்
2: குட் மார்னிங் FM ரெயின்போ 103 கோவையில 9:02 நொடியில நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி. இது எங்கள் சாய்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷலா க்ளோரியஸ் 80s 80களின் இனிய கானங்களை பேக் டு பேக்கா கேட்க போறீங்க இன்னைக்கு வித் மீ ஆர்ஜே பிரகதி.

பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் ஆசிரியர் கண்ணதாசன் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு உங்களுக்காக ஒரு தலைராகம் படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் பாடியது இசை அமைச்சு பாடல் வரிகளையும் கொடுத்திருக்கிறாரு டி ராஜேந்தர்.

கேட்ட பாட்டு பகலில் ஒரு இரவு படத்துல இருந்து இளையராஜா ஜென்சி பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். 9:14 FM Rainbow 103 கோவில கேட்டிருக்கோம். இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு உங்களுக்காக. நெஞ்சமெல்லாம் நீயே படத்திலிருந்து வாணி ஜெயராம், பி ஜெயச்சந்திரன் பாடியது. இசை சங்கர் கணேஷ்.

கேட்ட பாட்டு இரு நிலவுகள் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இசை ராஜன் நாகேந்திரன், பாடலாசிரியர் வாலி.

வெல்கம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது எங்கள் சாய்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷலா க்ளோரியஸ் 80s கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில கேட்ட பாட்டு இன்று நீ நாளை நான் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு உங்களுக்காக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துல இருந்து மலேசியா வாசுதேவன் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: കേട്ട പാട്ട് പി ജയചന്ദ്രൻ എസ് ജാനകി പാടിയത് ഗ്രാമത്ത് അധ്യായം പടത്തിലായിരുന്നു. ഇസൈ ഇളയരാജ പാടല ആശ്രിയർ ഗംഗയമരൻ നേരിൽ നമ്മ എഫ് എം റെയിൻബോ 103 കോവിലെ ഇന്ന് കാലை 10:02 കുഴந்தைகൾ പങ്കുപെറും വിളയാട്ടു നികഴ്ചി ചുട്ടീസ് ചോയ്സ് സോ ഉങ്ക വീട്ടു കുഴந்தைகளையும் കോൾ പണി ഇന്ന് നികഴ്ചിയിൽ പാർട്ടിസിപ്പേറ്റ് പണ വയ്ക്ക കോൾ പണ വേണ്ടിയ നമ്പർ 2312103 மற்றும் ஒரு எண் 2317046 வெளியூர் மற்றும் மொபைல் இருந்து கால் பண்ண 0422 முன் இணைப்பு என்னோட நீங்க கால் பண்ணலாம்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும்

0: எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
1: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: இந்த நிகழ்ச்சி இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்களுக்காக லக்ஷ்மி படத்தில் இருந்து இளையராஜா பி சுஷிலா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.

அடியூட சுமையாச்சு கண்ணீர் கடலாச்சு உன் எண்ணம் படகாச்சு.

பாட்டு இளையராஜா கே சித்ரா பாடியது. கிராமத்து மின்னல் படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வீக்கெண்ட் ஸ்பெஷலா இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு சக்கலத்தி படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது, பாடல் ஆசிரியர் புலமைப்பித்தன்.

Hey! Hey!

பாட்டு காளிச்சரண் படத்துல இருந்து மனு எஸ்பி சைலஜா பாடியது. இசை சந்திரபோஸ் பாடல் ஆசிரியர் வாலி, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நாம் இணைஞ்சிருக்கோம் நேர்களை. இன்று காலை 10:02 சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களை ரெடியா இருக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய கேம் ஷோ நிகழ்ச்சியில அவங்கள நீங்க கலந்துக்க வைக்கலாம்.

த்ரிகோவையில் இவ்வளவு ஒரு மணி நேரமே நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில குளோரியஸ் ஐடிஸ் பேக் டு பேக்டா வந்து கேட்டீங்க. இன்னும் சில நொடிகள்ல தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில இருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து அடுத்த ஒரு மணி நேரமும் சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக இங்க ஆர்ஜே சாருகிஸ்னி ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்களும் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 மற்றும் 2317046 உங்க வீட்டு குழந்தைகளை பங்கு பெற செய்ய.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரம் 10:26 ரெயின்போ 103 கோவில சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம். சுட்டீஸ் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு கலகல கலகல கலன்னு விளையாட போறாங்க. இன்னைக்கு நிறைய கேம் ஷோ வந்து உங்களுக்காக கேம்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன பாக்கி? நீங்க கால் பண்றதா பாக்கி? கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. யா நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, நான் எப்படி பதில் சொல்றேன்னு மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: சுட்டீஸ் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஃபர்ஸ்ட் நான் தானுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். கோத்தகிரியில இருந்து மிஷாலினி பேசுறேன்
0: மேம். மிஷாலினி எப்படி இருக்கீங்க? கோத்தகிரி எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கும் மேம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா மேம்? கோத்தகிரி இப்ப மழை வர்ற மாதிரி இருக்கு மேம், ஆனா மழையே வர மாட்டேங்குது மேம்.
0: அப்படியா? வர மாதிரி வந்து ஏமாத்திட்டு ஓடிடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே ரைட் ஓகே. உங்களுக்கு கேம் கொடுத்துடலாமா? என்னன்னா நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன் சரிங்களா, அது நீங்க வந்து மூச்சு விடாம வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அதை பத்தி ஒரு 4-5 சென்டென்ஸ் வந்து சொல்லிடணும். ஓகே. நான் என்ன வேணா கேப்பேன், ஆனா நீங்க கரெக்டா பதில் சொல்லிடணும் சரியா?
1: ஓகே மேம்.
0: ஓகே. குரங்கு.
1: அது வந்து நல்லா சேட்டை பண்ணும், மரத்து மேல ஏறும், நம்ம நம்ம பொருள்லாம் வச்சா அதை எடுத்துட்டு போயிரும், காட்டுக்குள்ளார வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், இன்னொரு இனத்தை வந்து அது சேர்க்காது.
0: அப்படியா? மூக்கு.
1: மூக்கு அது வந்து மூச்சு இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வாசனை, பிரியாணி யார் வீட்லயா செஞ்சா அது

0: மோப்ப பிடிக்க ஐயோ ஹெல்ப் பண்ணுது. அம்மா ஏதாச்சும் ருசியா செஞ்சாங்கன்னா அங்க ஹால்ல இருந்து ஓடி வந்து இழுக்க ஹெல்ப் பண்ணுது.
1: எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுங்கிற மாதிரிலாம் இருக்கு.
0: வாழைப்பழம்
1: மஞ்சள் கலர்ல இருக்கும்.

0: அடுத்த வார்த்தை கொடுத்துடலாமா? ஓகே, அடுத்த வார்த்தை டீச்சர்.
1: மேம் வந்து நம்ம தப்பு பண்ணா சும்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்வாங்க.
0: அப்படியா?
1: மேம் சொல்லுவாங்க இப்ப நீங்க ஜாலியா இப்ப நீங்க படிங்க, காலேஜ் போய் ஜாலியா இருங்கன்னுவாங்க.
0: ஓகே, இதெல்லாம் வந்து அனுபவம் மாதிரி இருக்கே, அப்படியே உங்க மிஸ் சொல்லுவாங்களா உங்களுக்கு?
1: ஆமா மேம்.
0: சூப்பர், கேட்டோன்னா டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, மிஷாலுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: வாரிசு படத்துல இருந்து ஜிமிக்கி போன சாங்.
0: இந்த பாட்டு

0: நம்மளுக்கு என்ன கேம் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இப்ப நான் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா நீங்க டீச்சர் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தா சொல்லலாம். மழைன்னு சொன்னா கொட ஞாபகம் வருமா? அந்த மாதிரி ஓகேவா? நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன், நீங்களும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். யாராவது நிறுத்தினா அவங்க அவுட்டு, சரிங்களா? ஓகே. சூரியன்.
1: சூரியன்.
0: கடல்.
1: கடல். கப்பல்.
0: அம்மா.
1: என்னங்க?
0: அம்மா.
1: அம்மா. அப்பா.
0: பால்.
1: பால். காபி.
0: மரம்.
1: செடி.
0: கிரிக்கெட்.
1: கிரிக்கெட்டா? ஃபுட்பால்.
0: சைக்கிள்.
1: ஹேண்டில் பார்.
0: மிட்டாய்.
1: என்னங்க?
0: மிட்டாய். மிட்டாய்.
1: மிட்டாயா? குச்சி மிட்டாய்.
0: ஓ ஓகே. கோடை காலம்.
1: மழை காலம்.
0: கோடை காலம் ஆப்போசிட்ல மழை காலம். ஓகே. பூனை.
1: பூனையா? எலி.
0: குரங்கு.
1: குரங்கு. வால்.
0: வால். ஓகே. மண்டே.
1: மண்டை. முடி.
0: மண்டே. மண்டே. மண்டே இல்ல, மண்டே. சூப்பர். கேட்டு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு?
1: ஸ்கூல்ல போனா எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும்.
0: அப்ப படிக்கிறது?
1: படிக்கிறதுக்கும் ஜாலியா இருக்குங்க.
0: அப்படியா? நல்ல பையனா இருக்கீங்களே. சரி ஓகே. என்ன பாட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு?
1: புஷ்பா 2 படத்துல இருந்து நீங்களே ஏதாவது பாட்டு போட்டு விட்டுருங்க.
0: நானே தரவா ஏதோ பாட்டு.

0: 10:14 சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். ஓகே, அடுத்த சுட்டி கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெள்ளம்பட்டில இருந்து சிபோசாமா கந்தமூர்த்தி பேசுறேங்க.
0: ஓ, வணக்கமே, சூப்பரா வருது. என்ன சாப்பிட்டீங்க காலையில?
1: காலையில ஆட்டுக்காய் சூப்புங்க.
0: ஆஹா, எங்களுக்கு
1: வந்தீங்கன்னா உங்களுக்கு தருவேங்க.
0: ஓகேங்க, ஷோ முடிச்சுட்டு வந்துடலாங்க. வந்தோன்னு எடுத்து கொடுங்க.
1: சரிங்க.
0: சரி, ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க.
0: ஓகே.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டீஸ் சாய்ஸ். நானி அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நம்ம சுட்டீஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்த சுட்டி கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க?
1: நான் அஸீஸா மல் ஒட்டஞ்சத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: அப்படிங்களா? ஒட்டஞ்சத்தூர்ல கிளைமேட் எப்படி இருக்கு? வெயில் அடிக்குதுங்களா?
1: ஏன்
0: வெளியில போய் விளையாடுறதுங்களா? நாமளும் சேர்ந்து இந்த கேம் ஷோல விளையாடுற மாதிரியே விளையாடலாம். சரி, சூப்பர். காலைல என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: தோசையும் சேமியாவுமா? அடடா, தோசை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சேமியா சாப்பிட்டீங்களா? சரி, தோசைக்கு என்ன சட்னி
1: சாப்பிட்டீங்க?
0: சரி, ஓகே. உங்களுக்கான கேம் கொடுத்துடலாமா? நான் என்ன சொன்னாலும் நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பதில் சொல்லணும், சரியா? எப்படின்னா பெருசுனா சிறுசு அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஓகே. ஆனா வந்து நிறுத்தக்கூடாது, டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், யோசிக்க கூடாது, ஊலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? உயரம். உயரம்
1: உயரம்
0: உயரம் உயரத்துக்கு ஆப்போசிட் என்னது?
1: தாழ்வு.
0: ஆரம்பம்.
1: முடிவு.
0: வெற்றி.
1: தோல்வி.
0: வேகமாக.
1: மெதுவாக.
0: ஆஹா, ரைட். இப்ப பாருங்க, மாட்டவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன கொடுக்கலாம்? யோசிக்கலாம் யோசிக்கலாம் யோசிக்கலாம். ஓகே. உள்ளே. உள்ளே.
1: வெளியே.
0: வெளிச்சம்.
1: இருள்.
0: சிரிப்பு.
1: அழுகை.
0: ஓகே. நீளம்.
1: அகலம்.
0: அந்த நீலம் இல்ல, கலர் இருக்கு இல்லையா, நீல கலரு, அதுக்கு எதிர் சொல்லு இருக்கா? ஓ, கலருக்கு கலர் ஆப்போசிட்டா அப்படிங்கிற மாதிரியா? ஓகே, ரிவர்ஸ் கேம் சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க. பூனை.
1: எலி.
0: எலியா? சரி, ஓகே. இப்ப நீங்க எலின்னு சொன்னனால ஒரு விஷயம் உங்ககிட்ட, சரியா? இப்ப ஒரு பூனை வந்து எலிய துரத்திட்டு இருக்கு, எலியுடைய மனநிலை என்னவா இருக்கும்? சூப்பர். பூனை வந்து இவ்வளவு ஃபாஸ்டா வரும்போது இவ்வளவு மெதுவா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வந்து உங்களை தூக்கிட்டே போயிடும்.

சரியா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா யோசிக்கணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? கோவைக்கான முன்னிணைப்பு 02 1210 3 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூட்டு கண்ணா.

வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு நாம எல்லாரும் கேட்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. இப்ப சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னினை பண்ண இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

நேரம் 10:29 இருபது உடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கீங்க. சுட்டீஸ் சாய் சுட்டீஸ் எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க கேள்வியை மட்டும் எடுத்து ரெடியா வைங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டிஸ் சாய்ஸ். நான் தான் வந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு சுட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மித்ரன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க மித்ரன்?
1: மேட்டுப்பாளையம் காரமடை.
0: காரமடையில இருக்கீங்களா? சரி சரி. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்.
0: ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்களா? ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கோம். எப்படா 12th ஸ்டாண்டர்ட் போவோம்லாம் உங்களுக்கு தோணுமா? திடீர்னு பெரிய பையன் ஆகணும்னு தோணுமா? சரிங்க, பெரிய பையன் ஆயிட்டீங்க திடீர்னு. அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: நான் ஃபுட்பால் பிளேயர் ஆவேன். ஸ்டேட் லெவல் கலந்துக்குவேன்.
0: சூப்பர். அப்புறம்

0: அதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய மேட்சுக்கு எல்லாம் போவேன்.
1: சூப்பர், கண்டிப்பா நடக்கும் சரிங்களா. உங்களுக்கான கேம் கொடுத்துடலாமா?
0: இன்னைக்கு
1: நம்ம வந்து ரெட் எல்லோ கிரீன் கேம் விளையாட போறோம் சரிங்களா. ரெட் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்க ஸ்டாப் பண்ணிடணும், பேச பேச ஸ்டாப் பண்ணிடணும். எல்லோ அப்படின்னா ரொம்ப மெதுவா பேசணும். கிரீன் அப்படின்னா வேக வேகமா பேசணும், நிறுத்தவே கூடாது. என்ன வேணா பேசலாம், ஆனா நீங்க நான் சொல்றத கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லணும் சரியா? ரெடி, 1 2 3 கிரீன்.
0: சரிங்க
1: மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க, பேசலாம் கிரீன்.
0: நான் ஃபுட்பால் பிளேயர் ஆக போறேன், பெருசாகி ஃபுட்பால் பிளேயர் ஆக போறேன். அதுக்கப்புறம் பெருசாகி ஸ்டேட் லெவல்ல
1: எல்லோ
0: விளையாட போறேன்.
1: எல்லோ
0: ஸ்கூல்ல விளையாட போறேன்.
1: எல்லோ மெதுவா பேசணும்.
0: நான் ஃபாஸ்டா ஓடுவேன். நான் மாரத்தான்ல கலந்துக்குவேன்.
1: ரெட் கிரீன்.
0: நான் மாரத்தான்ல கலந்துக்கிட்டு ஃபாஸ்டா ஓடி ரைஸ் வின் பண்ணுவேன், மெடலும் வாங்குவேன். சாப்பாடு
1: ரெட் ரெட் ரெட் அவுட் அவுட் இடிங் அவுட் ரெட் நான் சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணுல்ல. சரி, மடி விளையாடலாமா இன்னொருக்கா? ஓகே, எல்லோ மெதுவா பேசணும்.
0: சரி, நான் பெருசாக ஃபுட்பால் பிளேயர் ஆகுவேன். அதுக்கப்புறம் மேரத்தான் வின் பண்ணுவேன், நல்லா படிப்பேன்.
1: கிரீன் கிரீன் கிரீன்.
0: ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்.
1: கிரீன். என்ன ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா? எப்பயுமே அதையே நினைச்சிட்டு இருப்பீங்களா? அதனாலதான் கேக்கும் போதெல்லாம் ஃபுட்பால் ஃபுட்பால் சொல்றீங்க. சூப்பர், ஓகே. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? யூத் படத்துல இருந்து பாட்டு வேணுமா? ஓகே. இன்னைக்கு என்ன கேம் விளையாடலன்னு இருக்கீங்க?
0: நான் ஃபுட்பால்.
1: இன்னைக்கு ஃபுட்பால் தானா? கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க?
0: காலையில இன்னைக்கு விளையாண்டு தான் வந்திருக்கேன்.
1: அப்படியா, சரி ஓகே. உங்களுக்கு வந்து பாட்டு கொடுத்துறலாம் கேக்குறீங்களா?
0: கொடுத்து.
1: ஓகே.

0: நேரம் 10:40 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டி சாய்ஸ். அடுத்த சுட்டிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹாய், வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் நிலா. நான் கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து பேசுறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: அப்படிங்களா, பதட்டமா இருக்கோ கொஞ்சம். அதெல்லாம் இல்ல, ரொம்ப ஜாலியா பேசுங்க. உங்க பக்கத்து வீட்டு அக்காங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசுவீங்க?
1: நீங்க மட்டும் தான் என்ன மாதிரியே சொல்லிருக்கீங்க.
0: சரி, ஓகே, உங்களுக்கான ஒரு கேம் கொடுத்துடலாமா? என்ன அப்படினா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தருவேன், அதை வந்து நீங்க சீரியஸா சொல்லணும், சிரிக்காம, சரிங்களா? ஓகே, இப்ப வந்து என்னன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு பென்சில் இருக்கு, அந்த பென்சில் வந்து உங்ககிட்ட பேசுது. என்ன பேசும் அப்படிங்கறத நீங்க வந்து சீரியஸா சொல்லணும், சிரிக்க கூடாது எங்கேயோ. ஓகே, ரெடி?
1: பென்சில் வந்துட்டு என்கிட்ட பேசுறமா?
0: ஆமா ஆமா, சீரியஸா இப்ப உங்க பென்சில் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு.
1: நீ வந்துட்டு என்ன வரையறதுக்காக யூஸ் பண்ற, ஆனா ஒண்ணு கூட நல்லாவே வரைய மாட்டேங்கிற. எனக்கே என்ன ரொம்ப பிடிக்காம போகுது நீ வரையறதெல்லாம் பாத்து.
0: அப்படியா?
1: வேலை என் ஃப்ரெண்டு எரேசர் இருக்கு, அதை அழிச்சு கரெக்ட் பண்றதுக்கு.
0: சரி, அதே மாதிரி உங்க வீட்டு ஃபேன் உங்ககிட்ட கோவமா பேசினா எப்படி இருக்கும்?
1: நான் எவ்வளவு வேகமா ஓடினாலும் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இன்னும் ஸ்பீடு வேணும், ஸ்பீடு வேணுங்கிற. அதே இந்த குளிர்காலம் வந்தா என்ன யூஸே பண்ண மாட்டேங்கிற. நீ என்ன வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிற.
0: ஓகே, நீங்க வந்து இப்ப மழையில போறீங்க, கொடை எடுத்துட்டு போறீங்க, ஆனா அந்த கொடை வந்து மழைக்கு ரொம்ப பயப்படுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லும்?
1: தயவு செஞ்சு என்ன விரிச்சிடாத, எனக்கு மழைனா ரொம்ப பயம். நான் மழையில நினைஞ்சா எனக்கு சளி புடிச்சிரும்னு எனக்கு பயமா இருக்கனால என்ன விரிக்காத.
0: அப்படி சொல்லிடுமா? சரி, நீங்க வந்து வெள்ளிக்கிழமை இப்ப ஸ்கூல் போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதை மறந்துட்டீங்க. திங்கக்கிழமை தான் ஓபன் பண்றீங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லும்?
1: என்ன
0: சொல்லுவீங்க?
1: அவ்வளவுதான், பறக்கும்.
0: உங்களையே பறக்க விட்டுருவாங்களா? இதுக்காகவே கை தட்டலுங்க, அம்மாட்ட சொல்லிருங்க, சரிங்களா? ஓகே, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு கஜினி படத்துல இருந்து சுட்டும் வெளியே சுடறேன் பாட்டு.
0: ஏதோ பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: 10:48 சும்மா கலகல கலகல கலகல கலன்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி ஸ்டைஸ் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்த சுட்டி வெயிட் பண்ணிருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: Fourth
0: standard. சரி, இன்னைக்கு உங்க வீட்டுல லஞ்ச் என்னது? பிரியாணியா? எனக்கு நீங்களே சமைச்சு வச்சிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தெரியுமா? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், எங்களுக்கு எல்லாம் சாப்பிடதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. சரி ஓகே, உங்களுக்கான கேம் குள்ள போயிடலாமா? உங்களுக்கு எப்ப பிறந்த நாள்? என்ன கிஃப்ட் இருக்கணும் அதுல? ஏன் பொம்மை வேணும் உங்களுக்கு? பிடிக்குமா?

0: சரி ஓகே, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சூப்பர் பவர் வேணும்?
1: நல்லா படிக்கணும்.
0: அப்படியா? சரி, நல்லா படிச்சு எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகணுமா? சூப்பர், ஓகே. அந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது, சரிங்களா? அதை வச்சு நீங்க இந்த உலகத்துல எங்க வேணா போலாம். எங்க போவீங்க? எங்க போவீங்க? ஃபாரின் போவீங்களா? சரி, ஃபாரின்ல எந்த கண்ட்ரி போவீங்க? எங்கேயோ ஒரு பக்கம் போறேன், ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, நீங்க வந்து ஒரே வார்த்தையில டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பதில் சொன்னீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். என்ன பாட்டு வேணும்? பாட்டுமா நான் சொல்லணும், நீங்களே போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க போல.

0: பத்து மணி 54 நிமிஷம் சுட்டி ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கோம். சிச்சோ, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சுட்டி காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எந்த
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படியா, சரி, உங்களுக்கான கேம் கொடுக்கலாமா?

0: நான் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் பதில் சொல்லணும், இல்ல இதை தப்பா தான் பதில் சொல்லணும், சரிங்களா? கரெக்டா பதில் சொன்னா நீங்க அவுட். ஓகேவா? ரெடி. சூரியன் எப்ப வரும்? நைட். காலை. யானைக்கு எத்தனை கால் இருக்கு?
1: பத்து கால்.
0: மீன் எங்க வாழும்?
1: தரையில.
0: பறவை எங்க பறக்கும்?
1: பூமியில.
0: பால் என்ன கலரு? ஆமா, பறவை பூமியில தானே பறக்கும், வேற எங்க பறக்கும்? அவுட். எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகேவா, அடுத்த கேம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்க ஸ்கூலுக்கு எதை எடுத்துட்டு போவீங்க? தப்பான ஆன்சர் பண்ணி தான் சொல்லணும்.
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: ஸ்கூலுக்கு நீங்க எதை எடுத்துட்டு போவீங்க?
1: தட்டு.
0: தட்டு எடுத்துட்டு போவீங்களா? சரி, ஓகே. டீச்சர் என்ன செய்வாங்க? அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, சூப்பரா விளையாண்டீங்களா, அதுக்காகவே உங்களுக்கு கைத்தட்டல். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: காவல பாட்டு.
0: காவல பாட்டு ஏதோ பாட்டு.

நேரம் 10:59 நற்பதனுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. இது வரைக்கும் சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டீங்க. நம்ம சுட்டீஸ்லாம் கலந்துக்கிட்டு பயங்கரமா பேசி சூப்பரா நம்ம ஷோவை கொண்டு போயிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது வழங்க ஆர்ஜே பிரகதி காத்திருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் கூட நான் ஆர்ஜே சாரு கேஸ்னி. மறுபடியும் நம்ம சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியை அடுத்த வாரம் சண்டே 10 மணிக்கு கேட்கலாம்.

மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் 11 மணி 1 நிமிஷத்துல நாம இடையும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான கதை கேட்போம். அந்த வகையில இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுமை பித்தன் அவருடைய ஒரு படைப்பு தான். பேர் கேட்ட வகையிலே வந்து அவருடைய படைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இன்னைக்கு கேட்க போற கதையும் இவ்வளவு நாள் நம்ம கேட்ட கதை மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்க போகுது. இது ஒரு கணவன் மனைவி இருவருக்குள்ளான கதை. இந்த கதையினுடைய பெயர் செல்லம்மாள். கேட்கறக்கே வந்து ஒரு தெரியுது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் டாபிக் அப்படின்னு. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கதையில முழுக்க முழுக்க பயணிக்க போறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறதையும் தாண்டி, பொதுவா நமக்கு தெரியும் எப்பவுமே வந்து மனைவிதான் வந்து கணவனுக்கு வந்து எல்லா விதமான வழிமுறைகளும் செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு. ஆனா இந்த கதை கொஞ்சம் மாறுபட்டது, வித்தியாசமானது. ஒரு கணவன் வயதான காலத்திலயும் தன்னுடைய மனைவிக்கு முடியல அப்படிங்கிற போதும் அவர் எப்படி தன்னுடைய மனைவிய பாத்துக்கிறாரு அப்படிங்கறத தான் வந்து புதுமை பித்தனுடைய செல்லம்மாள் இந்த கதையில கேட்க போறீங்க. வித் மீ ஆர்ஜே பிரகதி.

பாட்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. மயங்குகிறால ஒரு மாது படத்தில இருந்து இசை விஜயபாஸ்கர், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததுல நாம இன்னைக்கு செல்லம்மாள் இந்த கதையை தான் கேட்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு மனைவி கணவனை பாத்துக்கிறத விடவும் இந்த கதையில கணவன் தான் பாத்துக்க போறாருன்னு சொல்லியிருந்தோம். சரி, கதை எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசிரியர் எழுதினதை விடவும் நான் உங்களுக்கு வேற விதமா சொல்ல போறேன். பிரம்மநாயகம் பிள்ளை இதுதான் வந்து இந்த கதையில வரக்கூடிய அந்த கணவரனுடைய பேர். அவருடைய மனைவி தான் செல்லம்மாள். பொதுவா 80களின் காலகட்டத்துல வளர்ந்துருந்தீங்க, அப்ப நீங்க ஒரு 20ஸ்ல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பொருத்திக்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் வீட்லயுமே எல்லாத்தினாலையும் வந்து கேட்கறது எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ணிட முடியாது. அப்போ ஒரு வீட்டுல 4-5 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கான அந்த தேவை வந்து ரொம்ப முக்கியமா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே கொடுப்பாங்க. அப்படி பிரம்மநாயகம் பிள்ளையினுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பஞ்சமே இல்ல. பிரம்மநாயகம் பிள்ளையினுடைய அப்பாவுக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த நிறைய குழந்தைகள 4வது பிள்ளை தான் வந்து பிரம்மநாயகம் பிள்ளை. இவர் வந்து படிப்புல கொஞ்சம் நல்லாவே சுட்டியா இருக்கிறாரு. அதனால மற்ற பிள்ளைகளுடைய படிப்பை நிறுத்திட்டு இவரை மட்டும் படிக்க வைக்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளையினுடைய அப்பா. இவர் படிச்சு முடிச்சு அதற்குரிய வேலை அந்த ஊர்ல கிடைக்காததுனால அங்கிருந்து அவங்க சொந்த ஊர்ல இருந்து ஒரு 500-600 மைல் தள்ளி வந்து வேலை பார்க்கிறாரு. வேலை பார்த்து பயங்கரமா சம்பாரிச்சிட்டாரா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா இல்ல, அவருடைய வயித்த பாத்துக்கிற அளவுக்கு தான் அவருக்கான அந்த வருமானம்ங்கிறது, அவர் படித்த படிப்புங்கிறது அவருக்கு கை கொடுக்குது. மறுபுறம் இந்த கிராமத்துல இந்த ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிலவரம் எல்லாம் இருக்கு, ஆனாலும் அது அவங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் போதுமானதாக இருக்கு. இப்படி இருக்கும்போது தன்னுடைய மகனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாரு பிரம்மநாயகன் பிள்ளையினுடைய அப்பா. அப்படி நிறைய வரன்லாம் பார்த்து ரொம்ப பொருத்தமான வரனா இவங்க இருப்பாங்க அப்படின்னு செல்லம்மாளை தேர்ந்தெடுத்து பிரம்மநாயகம் பிள்ளைக்கும் செல்லம்மாளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் அடைவில் பார்க்கும்போது பிரம்மநாயகன் பிள்ளையினுடைய அப்பா காலமாயிடுறாரு. இப்போ ஊரில் வந்து நிலவுலன் எல்லாத்தையுமே பிரம்மநாயகன் பிள்ளையினுடைய சகோதரர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஊரை விட்டு முதலேயே வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுனால அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா பாகப்பிரிவினையெல்லாம் கிடைக்குது. கடன் எல்லாம் போக ரொம்ப சொற்ப அளவில் தான் வந்து இவருக்குரிய பங்குங்கிறது கிடைக்கிறதுனால சரி மனைவியை கூப்பிட்டு சென்னைக்கே வந்துடலாம் அப்படின்னு இவரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா மனைவியை கூப்பிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே சென்னையில் பெரிய அளவிலான ஒரு வருமானம்ங்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பஸ்தனா வாழ்க்கையை ஓட்டணுங்க போதே கொஞ்சம் ரிஸ்கா தான் இவருக்கு இருக்குது. சென்னை ஏற்கனவே சென்னை வாழ்க்கை இவருக்கு வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து ஒரு அக்னி பரீட்சை செஞ்சுட்டு இருந்துச்சுனாலுமே வீட்டில் செல்லம்மா இவருக்கு வந்து இன்னொரு நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா குணாதிசயத்தினால எல்லாம் இல்லை, குணத்தினால கிடையாது. அவங்க அடிக்கடி நோய்வாய்ப்பற்றுவாங்க, உடல் சுகவீனமாகவே தான் இருப்பாங்க எப்பொழுதுமே. அதனால இவருக்கு வந்து சதா சர்வ காலமும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்லம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கூடுதல் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா பிரம்மநாயகம் பிள்ளைக்கு இருக்கு. சரி, பிரம்மநாயகம் பிள்ளைக்கு என்னப்பா வேலைன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்கறாரு. அந்த ஜவுளி கடை முதலாளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வருமானங்கிறது இந்த ஒரு ஜோடி ஜீவன்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அப்படியே நடத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுதுன்னு தான் சொல்ல முடியும். தன்னுடைய மனைவி அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிடுறாங்க, மருத்துவ செலவுக்கு வேணும் அப்படின்னு போய் போய் கடன் கேட்கறதுக்கு இவர் கூச்சப்பட்டாலும் வேற வழி இல்லாம பொருளுதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபரா வந்து அவருடைய முதலாளி மட்டும்தான் இருக்கிறாரு. மாத சம்பளம்னாலுமே இந்த தேதியில தான் சம்பளம் வரும்னு சொல்லிட முடியாது. எப்பெல்லாம் இவருக்குரிய தேவை வருதோ அது எல்லாத்தையும் முன்பணமா அப்பப்போ ஒவ்வொரு காரணம் சொல்லி சொல்லி சொல்லி வாங்கிட்டே இருப்பாரு. சம்பளத்தை விட இவர் வாங்கின பாக்கிகள் தான் அதிகமாக

இருக்கு. இருந்தாலும் மனைவியின் மேல இருக்கக்கூடிய பிரியத்தாலி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பிரம்மநாயகம் பிள்ளை செல்லமால கடிஞ்ச ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. பேரே செல்லமால ஆயிட்டதால என்னவோ தெரியல, எப்பொழுதுமே அவங்களுடைய மனைவிய ரொம்ப ஒரு அன்போடையே அவர் வந்து பார்த்து பார்த்தே பழகிட்டாரு.

பாடல் அன்னை இல்லம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் இல்ல ஈஸ்வரி பாடியது இசை கே வி மகாதேவன் பாடல் ஆசிரியர் கண்ணதாசன். படித்ததில் பிடித்ததுல புதுமை பித்தனுடைய படைப்பான செல்லம்மாள் இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். பிரம்மநாயகம் பிள்ளைக்கு தன்னுடைய மனைவி மீது அலாதியான ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்து அவங்களால ரொம்ப ஓடியாடி ஆக்டிவா இருக்க முடியலினாலும் அவங்களுடைய சூழ்நிலையும் இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவர் நான் முன்னமே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஜவுளி கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பெரிய அளவிலான வருமானம் இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய மனைவிக்கு அவ்வப்போது நோய்வாய்ப்பட்டுறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே போய் முதலாளி கிட்ட காரணம் எல்லாம் சொல்லி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணமெல்லாம் வாங்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுல வந்து வைத்தியம் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கி வாங்கியே நம்மளுக்கு அது வந்து இறுகி போயிடும். ஒரே விஷயம் வந்து ரொட்டீனா நடக்க நடக்க அது போர் ஆயிடும். அது இந்த மாதிரியான கவலைகளை சுமந்துட்டு இருக்கும் போதும் கூட தான் என்ன ஆயிடுதுன்னா இவருக்கு சரி நம்மளுடைய வாழ்க்கை நிலை இப்படித்தானே இருக்க போகுது அப்படிங்கறத அவர் பழக்கப்பட்டுக்கிறாரு. இன்னைக்கு எதனால முடியல அப்படிங்கறத வந்து அவர் எதிர்பார்க்க கூட ஆரம்பிச்சிடறாரு தன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையில. இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில வாழ்வாதாரத்தையும் நடத்தணும் அப்படிங்கறதுக்காக பிளான் பண்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுலதான் வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல

போதுமான அளவுக்கு மின்சார வசதிங்கிறதே இல்லை. அப்படி இருந்தாலுமே அவர் வந்து விளக்கெல்லாமும் அதிகமாக ஏற்றதும் கிடையாது. ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து அதிகாலையிலே வந்து ஏதாவது முன்னத்து நாள் செஞ்சதுனுடைய பழையது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அவர் சாப்பிட்டுக்குவார். அதில் பாதியை பங்கிட்டு தன்னுடைய மனைவிக்கும் வந்து வச்சுட்டு போயிடுவார். முக்காவாசி பார்க்கும்போது வந்து அவருடைய மனைவினாலே எந்திரிச்சு போய் சமைக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுடைய உடல்நிலை ஒவ்வொரு நாள் இருக்காது. அதனால இவரே தான் அன்னைக்கு காலையில் ஏதாவது கஞ்சியோ ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு மனைவிக்கும் சேர்த்து செஞ்சுட்டு வந்துடுவார். நைட்டை இருட்டுனதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இவர் வருவார். பெரும்பாலும் இவர் வீட்டு விட்டு கிளம்பும் போது உங்க மனைவியினால வெளியிலலாம் வர முடியாது அப்படிங்கறதுனால இவரே உள்ளிருந்து தாள் போட்டுட்டு போயிடுவாரு. நைட்டு இருட்டினதுக்கு அப்புறமா அந்த ஒரு உருவம் வருதுங்கிறது மட்டும்தான் தெரியும் வீட்டுக்குள்ள. இவர் தான் வராருங்கிறத அவங்களுடைய மனைவியினாலையும் வந்து அனுமானிக்க முடியும். பக்கத்து வீட்டுல அண்டை எல்லாரும் யாருமே இல்லை. எப்பொழுதும் அவங்க வந்து தனியா அந்த வீட்லயே தான் இருக்கணும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கோங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பேச்சு துணைக்கும் கூட யாருமே இல்லாம என தனியா இப்படி வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போறாரே அப்படிங்கறதையும் அவரு ஒரு கோபம் கலந்த வருத்தம் வந்து எப்பொழுதுமே வந்து செல்லம்மாளுக்கு தன்னுடைய கணவர் மேல இருக்கத்தான் செய்யும். ஆனா யார் பாத்துக்குவாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவர் காலையிலேயே என்ன பண்ணுவாருன்னா அந்த கஞ்சி இருக்கும் ஏதாவது குடிச்சுக்குவாருன்னு சொல்லுறேன் இல்லைங்களா, அது கூடவே வந்து சாப்பாட்டை வந்து ஒரு பொட்டலை மாதிரி கட்டிட்டு எடுத்துட்டு கால்நடையாவே ரொம்ப தூரம் நடந்துதான் இவர் வேலை பார்க்குற அந்த ஜவுளி கடைக்கு வந்தாகணும். வந்து சேர்ந்தாரு அப்படின்னா வழக்கம் போல இவருடைய முதலாளி கேட்பாரு, என்ன பிரம்மநாயகமில்ல இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, நானே கடை திறந்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரியான வசைகள்லாம் வரும். அதெல்லாம் அவருக்கு பழக்கப்பட்டது தான். வேலையில மூழ்கிடுவார். கொஞ்ச நேரம் செல்லம்மாளினுடைய இந்த உடல் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அதில் மறந்துருப்பார். சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இன்னைக்காவது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, என்னன்னா இன்னைக்காவது கொஞ்சம் அவங்க நல்லா இருக்கணும், நடமாடுற அளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இப்படியே ஒரு சில வருஷங்கள் போகுது. பேசாம ஊருக்கு போயிட்டா தான் என்ன அப்படிங்கிறதையும் நினைக்கிறாரு. ஆனா ஊருக்கு போனா அவங்களுக்குன்னு இருந்த கொஞ்சம் நிலமும் கூட எல்லாமே வந்து செட்டில் அவுட் பண்ணிட்டதுனால இப்ப எதுவுமே இல்லை. அங்க போனாலும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும், இங்க இருந்தாலும் ஜீரோல இருந்தாலும் ஆரம்பிக்கணும், பெட்டர் நம்ம இங்கேயே இருப்போமே அப்படின்னே வந்து இருக்கிறாரு. பிரம்மநாயகம் பிள்ளை வந்து காலையிலேயே வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிடுறதுனால ஏதாவது கொஞ்சம் சூடா தன்னுடைய கணவருக்கு செஞ்சு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு செல்லம்மாள் நினைக்கிறாங்க. முந்தைய நாள் இரவு வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சூடா ஏதாவது துவையல் செஞ்சு வைக்கிறேன் சொல்றாங்க. உன்னால எந்திரிச்சு நடமாடவே முடியல, எங்காவது போய் அடுப்பங்கரைக்கெல்லாம் போய் விழுந்துராத, அதுக்கப்புறம் உன்னை யாரு பாத்துக்க போறது, அதனால நீ கம்முனு இதே இடத்துல இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா போதும்னு சொல்றாங்க. ஆனா எப்பொழுதுமே தன்னுடைய கணவர் தான் மேல அக்கறையில சொல்றாருங்கிறது தெரிஞ்சாலும் அவர் சொல்றது எதையுமே வந்து செல்லம்மாள் கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாவே தான் செய்வாங்க. அன்னைக்கு அப்படி பிரம்மநாயகம் பிள்ளை வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு எதிர்பார்க்காத ஒரு துயரமான சம்பவம் ஒண்ணு அங்க நடந்திருக்கு. அது என்னங்கிறத கேட்கலாம் பாட்டுக்கு அப்புறமா.

கேட்ட பாடல் இரவும் பகலும் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியது. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இன்னைக்கு நம்மளுடைய படித்தல் பிடித்தது நிகழ்ச்சியில புதுமை பித்தனுடைய செல்லம்மாள் இந்த கதையை தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். சதா சர்வ காலம் இல்லைனாலும் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுடைய கிராஃப்ங்கிறது நல்லா தான் இருக்கு. யாருடைய கிராஃப்னு கேட்டீங்கன்னா செல்லம்மாளுடைய ஹெல்த் கிராஃப் தான். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் வந்து நல்லாவே வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க, ஒரு நாள் வந்து எந்திரிக்கவே முடியாத அளவுல இருப்பாங்க. தன்னுடைய கணவர் தான் சதா சர்வ காலம் நம்மள பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவருக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சிடணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு காலையில அவர் வந்து வழக்கம் போல பழைய சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே கை தாங்கல கிச்சன் செவத்து புடிச்சிட்டு வந்து நின்னு சொல்லுவாங்கன்னா, நான் இன்னைக்கு சாயங்காலம் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த காணும் தொகையிலும் ஒரு புளி போட்ட மாதிரி சாப்பாடும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குதான் கொஞ்சம் தலை தூக்கி நடமாடுற, வீணா உடம்பு போட்டு அழட்டிக்காத அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய மனைவியை பொழுதும் போல உள்ள விட்டு வெளியவர் வந்து தாழ் போட்டுட்டு போயிடுவாரு. அன்னைக்கு வழி நெடுங்க கடைக்கு நடந்து போற வரைக்குமே அவருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம்னா ஒரே ஒரு விஷயத்தான் சுத்தி சுத்தி வந்திருக்கும். என்னன்னா, முந்தைய நாள் இரவு தன்னுடைய மனைவி வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து வீட்டில் அரிசி சாப்பாடு செய்யணும், ஊருக்கு ஒரே ஒரு தடவை போயிட்டு வரணும், போயிட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஊருக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அது மாதிரி அதே போல வரும்போது அங்கிருந்து நெல்லிக்காய் அடையும் ஒரு படி முறுக்கு வத்தலும் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசையா தான் வந்து செல்லம்மா சொல்லியிருப்பாங்க. செல்லம்மாள் அப்படியே லிஸ்ட் போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுன்னு அடுக்கடுக்க இவருக்கு என்ன தோணுனா, பேசாம தன்னோட மனைவி தங்கிட்டு இதுக்கு ஒரு புளிப்பால் கேட்டிருந்தாங்க கூட போய் எங்கேயாவது காட்டுல போய் பிடிச்சிட்டா வந்திருக்கலாம், ஒரு பிரம்ம வித்தையை கத்துட்டுவான்னு சொன்னாங்க கூட போய் கத்துட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா, வாசல் நடவையே உங்களால தாண்ட முடியல, இதுல தேவையில்லாத கற்பனையெல்லாம் வந்து வளர்த்திட்டு இருக்க, அப்படி முடியாதுன்னு சொன்னா கோபம்தான் வரும், எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமும் லிஸ்ட் போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து, இரு இப்ப எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறீங்க, பேர் இப்பதான் புரட்டாசி வந்திருக்கு, தை மாசத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறேன்னு. ஆமா, புரட்டாசி வந்தாச்சுன்னா அடுத்து என்ன பண்டிகை, தீபாவளி தான். உங்களுக்கு என்ன, உங்க கடையில எப்பொழுதுமே வந்து ட்ரெஸ் வந்துடும், உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஆனா நானு என்ன போட்டுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க செல்லம்மாள். உனக்கு என்ன, உனக்கும் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டா போகுது அப்படின்னு கேட்கும். ஆமா, இங்க வரவுக்கும் செலவுக்குமே வந்து பெரிய துண்டா விழுந்துட்டு இருக்குது, இதுல எனக்கு தான் வந்து சீலையாக்கும் அப்படின்னு அவங்க வந்து கோச்சுக்குவாங்க. உனக்கு என்ன சாரி தானே வேணும், நான் உனக்கு புது துணி வந்து வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. சொல்றது என்னமோ வந்து ரொம்ப சுலபமா சொல்லியிருப்பாரு. எப்படி தன்னுடைய மனைவிக்காக புடவை வாங்கணும்னு போய் முதலாளி கிட்ட கேட்டா அவரு ஒத்துக்குவாரா, என்ன சொல்லி கேட்கறது, இப்படி பலவாறாக அவருடைய மனசுல வந்து சிந்தனை வந்து போய்கிட்டே இருக்கும். கடைக்கு போனோடனே எப்பொழுதும் போல கடை வேலையில அவர் ரொம்பவே வந்து மூழ்கிடுவாரு. நைட் 9 இருக்கும். அப்போ பிரம்மநாயகம் பிள்ளை வந்து அவருடைய முதலாளி கிட்ட போயிட்டு தயங்கி தயங்கி அவருடைய

பெட்டிஷன் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி, இந்த மாதிரி ரொம்ப வருஷக்கு அப்புறமா ஆசைப்பட்டு என்கிட்ட என்னுடைய மனைவி வந்து புடவை கேட்டிருக்கா. இந்த மூன்று புடவையில் ஏதாவது ஒரு புடவை தான் அவள் எடுத்துக்குவா. இதை அவகிட்ட நான் போய் காட்டணும். இதை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களோட அனுமதி வேணும். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் வந்து எனக்கு துணி கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக என்னுடைய மனைவிக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இவரே ஒரு உடன்படிக்கையெல்லாம் உருவாக்கி தன்னுடைய முதலாளி கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்பாரு. முதலாளியும் வந்து சம்மதம் சொல்லிடுவாரு. அந்த மூன்று புடவையும் ரொம்ப ஆசையா எடுத்துட்டு செல்லம்மாளை பாக்குறதுக்காக பிரம்மநாயகம் பிள்ளை தன்னுடைய வீட்டை நோக்கி வருவாரு.

பாட்டு டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியது துலாபாரம் படத்துல இருந்து. புதுமை பித்தனுடைய படைப்பான செல்லமால் இந்த கதையை தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதை எப்பொழுது வந்ததுன்னு பாக்கும்போது ஒரு ஏர்லி 1940s வெளிவந்த ஒரு கதையா இருக்கும். அப்பொழுது அப்படிங்கும் போது அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படிங்கறதையுமே, ரொம்ப வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் அழகா வந்து புதுமை பித்தன் இந்த படைப்புல வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு. சரி, பேக் டு கதை அப்படின்னு போனோம்னா, பிரபநாயகம் பிள்ளை கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, தீபாவளிக்கு உங்களுக்கு என்னப்பா உங்க கடையில வந்து உங்களுக்கு புதுசு கொடுத்துருவாங்க. அப்ப நானு அப்படின்னு கேட்கவும் ஆசையா கேட்டுட்டாங்க, என்ன பண்றது பேசாம வாங்கி கொடுப்போம்னு தன்னுடைய முதலாளிக்கிட்டையும் போய் கேட்கிறாரு. அங்கேயும் கிரீன் சிக்னல் கிடைச்சிடுது. மூணு சாரி, சரி ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போய் நம்ம எடுத்துட்டு போய் நல்லா அலையின்றாங்க என்னன்றது அப்படின்னு இப்ப இருக்கிற அதே மைண்ட் செட் நான் 40களையும் இருக்கத்தான் செஞ்சிருக்கு போல. அதனால மூன்று புடவையும் எடுத்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு தோல்ல சுமந்துட்டே வந்திருக்கிறாரு. வீடு

வரைக்கும். வீட்டுக்கு வந்து கதவை தள்ளிட்டு அப்படியே உள்ள போய் பாக்குறாரு, வீட்டுல விளக்கு இல்ல, எப்பொழுதும் இருக்கிற அதே சினாரியோ தான், அதனால ஒரு சந்தேகம் இல்ல. சரி தூக்கிட்டு இருப்பா போல அப்படின்ட்டு லேசா போய் எட்டி பாக்குறாரு. இன்னொரு அறையிலதான் வந்து கீழே வந்து சீலையை விரிச்சு படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கை இருக்கிற போக்க பார்க்கும்போது தூங்கல அப்படிங்கறது மட்டும் தெரியுது. சரி அசதிக்காக படுத்திருக்கிறாப்ல அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இவர் நினைச்சிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டின் பின்புக்கம் பக்கமா வந்து போறாரு. அப்படி போகும்போது அப்படியே கண் வந்து அப்படியே கிச்சன்லயும் வந்து படுது. பாத்திரங்கள்லாம் வந்து அதாவது சமைச்சிருக்கிறாங்க, நீட்டா எடுத்து அடுக்கியும் வச்சிருக்கிறாங்க. பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் வேணுமா அப்படின்னு அவர் நினைச்சிட்டே போறாரு. போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்து தன்னுடைய மனைவியின் பக்கத்துல வந்து உட்கார்றாரு பிரம்மநாயகம் பிள்ளை. கை கால்லாம் கழுவிட்டு வந்து தன்னுடைய மனைவியின் பக்கத்துல உட்கார்ந்து குனிஞ்சு அவங்களுடைய முகத்து பக்கத்துல விளக்க பிடிச்சு பாக்குறாரு. கண்ணு லேசா தூங்கின மாதிரி இருக்குது, நெஞ்சில மட்டும் லேசா துடிப்பு இருக்கு, உயிர் இருக்கா அப்படிங்கறதையும் அவர் உறுதியும் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அவங்களுடைய உடல் நிலைங்கிறது அப்படித்தான் இருக்கு, சுவாசம் வந்து ரொம்ப மெல்லிய இழை போலதான் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. நிமிர்ந்து அப்படியே பின்னாடி போறாரு. அங்க போய் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கிறதையும் பார்த்துட்டு சூடா வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம், ஏதோ உடம்புக்கு முடியலையா இருக்கு, அதனாலதான் வந்து இப்படி படுத்துட்டாப்லன்னு புரிஞ்சுட்டு அவருக்கு. போய் அடுப்படையில இருந்து வந்து ஒரு விளக்கு பத்த வச்சு அங்கேயே வந்து சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறாரு. பக்கத்துல வச்சு கை காலுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒத்தட மாதிரி நீவி கொடுக்கறாரு. லேசா ஒரு சினுங்கள் மட்டும்தான் வருது. ஆனா ஆள் இன்னும் கண்ணை திறந்து பாக்கல, இவர்கிட்ட இன்னும் பேச்சும் இல்ல. பேச்சே இல்லாம அவங்க அப்படி இருக்கிறத பார்த்த உடனே ஒரு கணம் கதை கேட்கிறவங்களை போலவே அவருக்கும் ஒரு பயம் வரத்தான் செய்யுது. தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு மேலும் என்ன பண்றாருன்னா, சரி உடம்பு முழுக்கவே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு வெது வெதுப்பா ஒத்தடம் கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு பின்னாடி வேக வேகமா போய் கிணத்துல இருந்து தண்ணியெல்லாம் இறைச்சு அதை கொஞ்சம் காய வச்சு கொண்டு வந்து பண்றாரு. கையெல்லாம் நல்லா சூடுபடுத்துறாரு, தேய்ச்சி விடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இயல்பு நிலைக்கு வர்றது மாதிரி தெரியுது. ஆனாலும் கண்ணை முழிச்சு இவரை பார்க்கல, இவருக்கு கொஞ்சம் பயமும் வந்துருது. என்னென்னமோ இவருக்கு தெரியற அந்த வைத்தியத்தை எல்லாமே வந்து பண்ணி பாக்குறாரு. அப்படிதான் என்ன பண்றாருன்னா, சுக்கு புகைய வந்து போட்டு பாக்குறாரு அந்த நெடிக்கு அவங்க வந்து முழிக்கிறாங்களா அப்படின்னு. ரெண்டு மூணு முறை இதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச அந்த வைத்தியத்தை பண்ணி பாக்குறாரு. அந்த புகை வர வர உடம்பு மட்டும் லேசா அசையுது. கொஞ்ச நேரக்கு அப்புறமா ஒரு பெரிய தும்மல், மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தும்மல் வந்ததுக்கு அப்புறமா கண்ணு முழிச்சு உட்காடுறாப்புல உட்காந்து தண்ணி அப்படின்னு லேசா வந்து சத்தத்தோட கேக்குறாங்க. இந்தா கொஞ்சம் வாயத்தர அப்படின்னு அப்படியே தலைய கை தாங்களா வாங்கிட்டு கையில வச்சிருந்த அந்த டம்ளர்ல இருந்து அப்படியே தண்ணிய வெந்தண்ணீர் எடுத்து ஊத்துறாரு. லேசா ஒரே ஒரு முடக்கு மட்டும் அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஏதோ சினுங்கிட்டு, அம்மா எப்பமா வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க தன்னுடைய கணவரை பார்த்து. அவங்களுக்கு அவ்வப்போது கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷமாவே அவங்களுடைய அம்மா வந்து தவறி இருப்பாங்க. இந்த ரொம்ப முடியாம இருக்கிற கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படிங்கும் போது தன்னோட அம்மா தம் பக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க போயிருவாங்க. அவங்களுடைய அந்த நினைவுங்கிறது அவ்வப்போது தப்பும் போது அம்மா கிட்ட பேசுறதாகவே தான் தன்னுடைய கணவர்கிட்டையும் பேசுவாங்க. இவர் பதிலுக்கு வந்து நான் தான் எங்கிட்ட தான் நான் பேசுறேன் அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவங்க அம்மா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரிதான் பிரம்மநாயகம் பிள்ளையும் பேசுவாரு. தந்தி கொடுத்தாங்களாமா, நீ எப்பமா வந்த அப்படின்னு கேக்குறாங்க செல்லம்மா. ஆமா தந்தி வந்துச்சு, நான் இப்பதான் வந்தேன், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லாயிருவே அப்படின்னு எப்பொழுதும் எல்லா அம்மாவும் சொல்ற அதே ஆறுதல் வார்த்தையை பிரம்மநாயகம் பிள்ளை தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க. எங்க நான் நல்லாகிறது, என்ன இப்படித்தான் எப்பொழுதும் வீட்டில் தனியா தனியா விட்டுட்டு போயிடுறாங்க, என்னுடைய கை கால்லாம் யாரோ கட்டி போட்டுட்டாங்க, அவுத்து விடுமா நான் எந்திரிச்சு வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிருவேன் நல்லாயிருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சுக்கு புகையவே போடுறாரு. அந்த நெடி வர வர அவங்களுடைய உடல் கொஞ்சம் நார்மல் ஆகிற மாதிரி பாக்குறாரு. அவங்களும் அப்படியே ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு இவங்க எந்திரிச்சு உட்காடுறாங்க. எப்ப வந்தீங்க அப்படின்னு இப்போ நார்மலா தன்னுடைய கணவர்கிட்ட பேசுறத மாதிரியே அவங்க பேசுறாங்க. அவருக்கு புரிஞ்சிருது, ஓகே இப்போ உங்க நினைவுக்கு நார்மலா ஆயிட்டாங்க அப்படின்னு. நான் இப்பதான் வந்தேன், உன்னை யாரு சமைக்க சொன்னா அப்படின்னு கேட்கவும், இல்ல டெய்லியும் அரை வயிறு தான் நீங்க சாப்பிட்டுட்டு போறீங்க, அரை வயிறுக்கு தான் வீட்லயே சாப்பாடு இருக்கு, அதுலயும் பாதி எனக்கு வச்சிடுறீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது செய்யலாமேன்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லவும், ஆல்ரெடி வெந்தண்ணீர் இருக்கும் கொடுப்பாங்க. இல்ல இல்ல எனக்கு பச்சை தண்ணி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பிடிவாதம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய மிரட்டக்கூடிய நிலைமையிலே அவங்க இல்லைங்கிறதுக்காக போய் பச்சை தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒரே ஒரு வாய்தான் வாங்கிட்டு மறுபடியும் அவங்க அப்படியே படுத்துடுவாங்க. என்னால சுத்தமா முடியல, எனக்கு என்னமோ பண்ணுது, போய் வைத்தியர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிரும், நீ கொஞ்ச நேரம் தூங்கு, விடியட்டும், விடிஞ்ச உடனே போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு

சொல்லி அவங்கள தூங்க வச்சுட்டு இவர் போய் வாசல்ல உட்காருவார், சேவல் கூவிடும். கரெக்டாக இருக்கும் பொழுது விடியறதுக்கும், இவர் வந்து அந்த இரவு ஃபுல்லாக தன்னுடைய மனைவிக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கும். சரி, அதுதான் பொழுது விடிஞ்சிருச்சே, போய் வைத்தியரை பார்க்கலாம் அப்படின்னு அன்றைக்கி ஊரெல்லாம் போய் வைத்தியராக தேடுவார். எந்த வைத்தியருமே வந்து கிடைக்கவே மாட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிற கொஞ்சம் வெது வெதுப்பாக ஏதாவது கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கருப்பட்டி காப்பியாவது போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இவர் கண் அசந்திருக்கும் கூட மாட்டார் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக. ஆனாலும் மனைவி கண் முழிக்கும் போது குடிக்கிறக்க ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் கருப்பட்டி காப்பி போடுறதுல ரொம்ப முனைப்பாக மும்முரமாக வேலை செஞ்சிட்ருப்பாரு பிரம்மநாயகம் பிள்ளை.

கேட்ட பாட்டு டி எம் சௌந்தரராஜன் பாடியது. ஆலயமணி படத்திலிருந்து இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கேட்டுட்டு இருக்கோம் படித்ததில் பிடித்த

இன்னைக்கு செல்லமால் இந்த கதையை தான். பொதுவா செல்லமால் அப்படிங்கிற பேர் கேட்ட உடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வருது? பாரதியார் ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா? பாரதிக்கு கண்ணம்மா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாரதிக்கு உண்மையாவே செல்லமா தான். ஏன்னா எவக்கு தொழில் கவிதைன்னு பாரதியார் சொல்லிடுறது ஈஸி, ஆனா அந்த வீட்டை நிர்வகிக்கிறதுல இப்படியான கனவுகளோடையும் லட்சியத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கூடவே வச்சு சமாளிக்கிறது, இப்படி பல பொறுப்புகளையும் கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கும் போது செல்லம்மாளுடைய நினைவையும் நினைச்சு பார்க்கத்தான் தோணுது. சரி, பேக் டு புதுமைப்பித்தனுடைய செல்லம்மாள். இந்த கதையில செல்லம்மாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னத்து நாள் நைட்டு சுத்தமாவே உங்களுக்கு முடியல, பக்கத்திலேயே உட்கார்ந்து கண் பொட்டும் கூட இமை கூட அசைக்காம பாத்துக்கிறாரு பிரம்மநாயகம் பிள்ளை. காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுக்கணுமேங்கறக்காக போய் கருப்பட்டி காஃபி ரெடி பண்றதுக்காக அவர் போய் குளிச்சு முடிச்சுட்டு நேத்தில விபூதி எல்லாம் வச்சுட்டு முருகான சாமி எல்லாம் கும்பிட்டு காஃபி தயார் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பொழுதுதான் வந்து படுக்கை அறையில இருந்து எந்திரிச்சு வருவாப்ல செல்லம்மா. வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நல்ல தூக்கம் போல நைட்டு அப்படின்னு கேட்பாரு. எதுவுமே நடக்காது போல. ஆமா, உடம்பெல்லாம் ரொம்ப ஒரே அசதியா இருந்துச்சு, சூடா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போல தோணுதுன்னு கேட்பாங்க. நான் அதுக்காக தான் பாரு கருப்பட்டி காஃபி வச்சுட்டு இருக்கேன், சுடு தண்ணி எல்லாம் தயாரா இருக்கு, போவா கை கால் முஞ்சி கழுவி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க கொண்டு வந்து வைங்க, நானே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா முன்னத்து நாள் அவங்க இருந்த நிலைமையை பார்த்து இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அந்த ஒரு பயத்தினாலேயே வந்து உடனடியா அடுத்த வேலைங்கிறது போய் வைத்தியரை பார்க்கணுங்கிறத இவர் முடிவு பண்ணியிருப்பாரு. சொன்னா கேட்கவா போற அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சுடுதண்ணியெல்லாம் வச்சுட்டு அந்த கருப்பட்டி காஃபி எல்லாம் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் ஒரு வைத்தியரை தேடி பிடிக்கலாம் அப்படின்னு அவர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும் போது, எனக்கு இந்த கருப்பட்டி காஃபி எல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் புளிச்ச ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, மாவு இருக்கு, கொஞ்சம் எனக்கு தோசை ஊத்தி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தோசையா? கருப்பட்டி காப்பியே குடிச்சு இப்பதான் வாந்தி எடுத்திருக்க, அதனால உனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ கம்முன வெந்தண்ணீர் குடிச்சிட்டு இரு, நான் போய் இப்போ டாக்டர் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு பிரம்மநாயகன் பிள்ளை. அதெல்லாம் கேட்டபடி இல்ல, பிரம்மநாயகம் பிள்ளை வெளியே போய் அந்த ஊரெல்லாம் வைத்தியரா தேடுவாரு, கிடைக்கவே மாட்டாப்ல. யாரோ ஒருத்தர் சித்த வைத்தியர், அவரை மட்டும் கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்க்கும் போது கதவல் திறந்திருக்கும், அடிப்படையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கும். என்னடா சத்தம்னு போய் பார்க்கும்போது கரண்டி உருட்டுறதும் தோசை ஊத்துறக்கு ட்ரை பண்றதும் அந்த சத்தம் தான் கேட்டிருக்கும். போய் பார்த்தா இவங்கனால நிக்கவே முடியாது, அடுப்பங்கரையில இருக்கக்கூடிய செவுத்த ஒரு பக்கமா புடிச்சிட்டு பாத்திரத்த ஒரு பக்கமா புடிச்சிட்டு தோசை ஊத்துறக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க செல்லம்மா. ஆனா தோசையே வந்திருக்காது. திரும்பி பார்த்த உடனே அப்படி ஒரு நமட்டு சிரிப்பும் வந்து இவங்களுக்கு வரும். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, நான் தான் வைத்தியர் கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன்னு கைத்தாங்களை பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்க ட்ரை பண்ணுவாங்க. விடுங்க விடுங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சாரியெல்லாம் சரி பண்ணிட்டு இவங்க வருவாங்க. வந்து இவங்களுடைய உடம்ப பரிசோதிச்சு பார்த்தா அந்த வைத்தியர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு வந்து செரிமான சக்தியே கிடையாது, இந்த நேரத்துல நீங்க வந்து பால் மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும், மூன்று வேளையும் வந்து நீராகாரமா தான் எடுத்துக்க முடியும் நீங்க, அதனால வந்து காலையும் இரவும் வந்து பால் எடுத்துக்கோங்க, மத்தியானம் வெதுவெதுப்பான கஞ்சி இதை மட்டும் வந்து சாப்பிடுங்க, ஒரு வாரம் தொடர்ந்து இது மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அதாவது எங்கேயுமே யாருமே வந்து பொதுவா உடம்பு சரியில்லைங்க போது நமக்கு நாமே வந்து டாக்டர் ஆயிடுவோம், அதனால டாக்டர் சொல்றதே கேட்க மாட்டோம். அப்படி ஏதோ செல்லம்மாளும், எப்படி என்னால பால் மட்டுமே குடிச்சு உயிர் வாழ முடியும், பொதுவாவே எனக்கு பாலே பிடிக்காது, நிச்சயமா இந்த வைத்தியர் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், பால் மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாங்க. செல்லம்மா எப்பவுமே இப்படிதான், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ண போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவார், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பால்காரர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் மாட்டு பால் கொடுங்க மூன்று வேளையும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக போயிருப்பாரு. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வரும், அடடா முன்னத்து நாள் தான் மூணு சாரி வந்து வாங்கிட்டு வந்து மூட்டை கட்டி வச்சோமே, இந்த மூன்று சாரியில உனக்கு எது பிடிக்குதுன்னு காட்டலாமே அப்படிங்கறக்காக ஆசையா உள்ள வருவாரு. வரும்போது கடையில இருந்து ஆள் அனுப்பியிருப்பாரு அவருடைய முதலாளி. ஏன்னா முன்னத்து நாள் தான் மூணு சாரி வாங்கிட்டு போயிருப்பாரு, ஆள் அதுக்கப்புறமா டீம் பாக்கல, என்னதான் ஆச்சு, ஏற்கனவே கடன் நிறைய இருக்குங்கிறதுனால ஆள் அனுப்பியிருப்பாரு. இரு இரு, என்னுடைய மனைவி கிட்ட இன்னும் காட்டல, எனக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும், முதலாளி கிட்ட சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கை செலவுக்கு ஒரு 15 ரூபாய் வேணும். 15 ரூபாய்ங்கிறது 1940களின் காலகட்டத்துல நான் சொல்றது, எனக்கு ஒரு 15 ரூபாய் கை செலவுக்கு வேணும், அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருப்பாரு. கூடவே போய் இந்த மூட்டையை விரிச்சு மூன்று சாரியும் எடுத்து தன்னுடைய மனைவி கிட்ட காட்டிட்டு, இந்தா பாரு தீபாவளிக்காக உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த மூணு புடவையில எந்த புடவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குவோம், மூணு புடவையில பச்சை புடவை தான் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த நேரம் தான் எங்கிட்ட இல்லவே இல்லை, அதனால இந்த புடவை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற இரண்டு சேலைகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை மாதிரி கட்டி வந்த ஆள்கிட்டயே கொடுத்து அனுப்பிடுவாரு. இப்படி தன்னுடைய மனைவியை தான் பாத்துக்க போறோம் இந்த ரெண்டு மூணு நாள், கொஞ்சம் அவங்க பழையபடி இல்லைனாலும் ஓரளவுக்கு நடமாடுற அளவுக்கு ரெடி ஆகுற வரைக்கும் இருக்கணும்னு இவர் மனசை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. போய் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது
முன்ன இருந்ததை விடவே அவங்களுடைய உடல் நிலைங்கிறது ரொம்பவுமே வந்து மோசமடைஞ்சது போலவே இருக்கும்.

அவங்களால பேச முடியாது, எந்திரிச்சு உட்காரவும் முடியாது. இவரு இவருக்கு தெரிஞ்ச என்னென்னமோ வைத்தியங்கள் எல்லாமே பண்ணி பார்ப்பாரு. அதில் எதுலேயுமே வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. இப்போ முதல்ல இருந்த பயம் இருந்ததா அப்படிங்கிறத விடவும் அவங்க கூட கொஞ்சமாவது பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரம்மநாயகம் பிள்ளைக்கு இருக்கும். பக்கத்தில் போய் ஊரில் உன்னுடைய சொந்தக்காரங்க யாராவது நீ பார்க்கணுன்னு விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்பாரு பிரம்மநாயகம் பிள்ளை. ஆமா, எனக்கு எங்க வீட்டு ஆளுகளை பார்க்கணும்னு தோணுது, பேசாம கடிதம் போடுங்களேன் அப்படிங்களும். கடிதம் எல்லாம் போட்டா அவங்க வரக்கு லேட் ஆயிடும், நான் தந்தி அனுப்புறேன் அப்படிங்களா. தந்தி அனுப்பலாம் காசு இல்லையே, நீங்க கடிதம் மட்டுமே போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த நிலைமையிலயும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது பிரம்மநாயகம் பிள்ளைக்கு ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அத்தனை நிலைமையும் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. சரி, இந்த வைத்திய சொன்ன வைத்திய முறைகள்லாம் சரியில்லை, வேற யாராவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டலாம் அப்படிங்கறக்காக மறுபடியும் ஒரு முயற்சி செஞ்சு, ஏன்னா அவங்க ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமா தான் இருப்பாங்க இல்லையா, போய் மறுபடியும் வேற யாராவது டாக்டர் இருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாக்டரை கூட்டிட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் அப்படியே வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து வந்து பார்ப்பாரு. வந்து பரிசோதிச்சு அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, இவங்களுக்கு நான் ஒரு சில மருந்துகள் கொடுக்குறேன், இதை கரெக்டாக இப்போ கொடுங்க, என்ன இருந்தாலும் ஒரு நாள் அதாவது நாளைக்கு வரைக்கும் இவங்களுடைய உடல்நிலைங்கிறது கொஞ்சம் முன்னேற்றம் ஆனால் தான் அடுத்த கட்ட சிகிச்சை முறையாவது தொடர முடியும், அதனால கொஞ்சம் இந்த ஒரு நாள் நாளைக்கு வரைக்குமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிடுவார். அந்த டாக்டர் அப்படி சொல்லவும் உங்களுக்கு, அதாவது பிரம்மநாயகம் பிள்ளைக்கு செல்லமால முதல்ல பார்த்தது, கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை, அத்தனை நாள் நடந்தது எல்லாமே வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நிழலாடும். இந்த ஒரு நாள் எப்படியாவது இத்தனை வருஷத்தையும் இத்தனை கஷ்டத்திலேயே கடந்துட்டோம், இந்த ஒரு நாளை கடந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்குள்ளேயே அவர் வந்து வரவழைச்சிட்டு இருப்பாரு.

கேட்ட பாட்டு படகோட்டி படத்துல இருந்து. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில படித்ததில் பிடித்ததுல நாம இன்னைக்கு புதுமை பித்தனவருடைய படைப்பான செல்லம்மாள் இந்த கதையை தான் கேட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நோக்கி நம்ம வந்து கதையில வந்து வந்துட்டோம். அவங்களுடைய உடல் வந்து ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமா மோசம் அடையுது. இன்னொரு மருத்துவரை கூப்பிட்டு வந்து காட்டுறாரு, இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீங்க இங்க வச்சிருக்க கூடாது, இதுக்கும் இரவு ஆயிட்டதுனால நீங்க நாளை காலையில வந்து அவங்களுடைய கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும்னு அந்த டாக்டர் வந்து பிரபநாயகம் பிள்ளை கிட்ட சொல்லியிருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. லேசா கண்ணை செய்வாங்க, எனக்கு பசிக்குது ஏதாவது வேணும்னு கேட்கவும் அதான் ஏற்கனவே பால் இருந்திருக்கும், பாலை காய்ச்சலான்னு போகும்போது அதுவும் வந்து பிரித்து போயிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம வெந்நீர் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு வாய் கொடுப்பாரு, அந்த ஒரு வாய் தான். அதுக்கப்புறம் அசைவு இருக்காது. கடைசியா ஒரே ஒரு முறை செல்லமான்னு கூப்பிட்டு பாப்பாரு, அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் வந்திருக்காது. இவரு இவருக்கு தெரிஞ்ச அந்த முன்னாடி கொடுத்த அந்த சித்த வைத்தியர் சொன்ன முறைகளை, இந்த மருத்துவர் கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி பார்ப்பாரு, எந்த வைத்திய முறையுமே வந்து கை கொடுக்காது. இவருடைய நெற்றியில வந்த வியர்வை அந்த செல்லம்மாளினுடைய கண் நல்லா விரிச்சு பார்த்து அந்த கண்ணிலேயே இமையில போய் விழுகும். ஓரளவுக்கு மனசை திடப்படுத்தி இதுதான் முடிவுங்கிறத இவரும் வந்து ஏத்துக்குவாரு. ஒரு பெருமூச்சா வந்து இழுத்து வாங்கி விடுவாரு. அவங்க இத்தனை வருஷமும் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. இனியும் அவளுக்கு வந்து அந்த வலி எதுவுமே இருக்க போறதில்ல, இனியாவது அவ வந்து நிம்மதியா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அத்தனை அதாவது சடங்கு என்னென்னலாம் இனி பண்ணணுமோ அத்தனையும் அவரே பண்ணி கடைசியா அவங்க விருப்பப்பட்டு கேட்ட அந்த பச்சை புடவையையும் வந்து அவங்களுடைய அந்த உடலை குளிப்பாட்டி எல்லாத்தையும் பண்ணி அவரே வந்து போர்த்தி விட்டுட்டு பக்கத்துல அவருடைய கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் சொல்லி ஊருக்கு வந்து தந்தி அனுப்பணும், இந்த கடிதத்தை மட்டும் அனுப்பிடு, முதலாளி கிட்டையும் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பார்ப்பாரு. மனசுல இப்போ கொஞ்சம் ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இத்தனை காலம் தன் கூட இருந்த தன்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படிங்கறத விடவும் இவ்வளவு காலமும் அவ அனுபவிச்ச வழியிலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நிறைவுக்கு அவர் வந்து வந்திருப்பாரு. இத நிறைய பேர்த்துக்கு வந்து பார்க்கும் போது நம்மளும் நேர்ல பார்த்திருப்போம், ஹஸ்பண்ட்

தான் அதாவது ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு பணிவிடை எல்லாம் செஞ்சாங்களான்னா இல்லை, அந்த ஸ்டீரியோ டைப் மாதிரி மாறி நிறைய பேர் வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு மனைவியை ஒரு கணவன் எந்த அளவுக்கு நேசிச்சாரு, அவங்களுக்கு முடியல அப்படிங்கும் போதும், அவங்க அதாவது முடியாதவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும், ஒரு கோபத்திலையும் வருத்தத்திலையும் அந்த கடிஞ்சொற்கள் சொல்லும் போதும் இவர் எப்படியெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு, எப்படியெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிறத இந்த கதையெல்லாம் பார்த்துருப்போம். பாரதிக்கு கண்ணம்மா மாதிரி இந்த கதையில செல்லம்மாளுக்கு ஒரு பிரம்மநாயகம் பிள்ளை தான் வந்து கிடைச்சிருப்பாரு. இந்த கதை எப்பொழுதுமே நம்ம ஒரு ஹாப்பி என்டிங்கோடையே தான் வந்து பெரும்பாலும் நம்மளுடைய படித்ததில் பிடித்ததில் கதை கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த புதுமை பித்தனுடைய செல்லம்மாள் இந்த கதை படிக்கும்போது எவ்வளோ முறை படித்தாலுமே கடைசியாக ஒரு கண்ணீர் துளி அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களில் எட்டி பார்க்கும். ஏன்னா அப்படி எழுதியிருப்பார் புதுமை பித்தன். வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக நீங்களும் இந்த கதையை படித்து பாருங்கள். இவ்வளவு நேரமும் படித்ததில் பிடித்ததில் புதுமை பித்தனுடைய படைப்பான செல்லம்மாள் இந்த கதையை இந்த வாரம் ஆர்ஜே பிரகதி எங்கூட தான் கேட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாட்டு உங்களுக்காக கற்பகம் படத்திலிருந்து.

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஒவ்வொரு ஞாயிற்று

0: திங்கட்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்
1: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் நண்பகல் 12 மணி.
4: வசந்த இல்லம்.
5: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
6: அர்த்தமுள்ள அரட்டை.
7: என்ன தேவி, அங்க யார்கிட்டயோ பேசிட்டு வர? ரொம்ப நேரமா பெரிய டிஸ்கஷன், இங்கே இருந்து உன்னை பார்த்தேன், யார் அது?
8: ஐயோ, நீங்க இங்கே நின்னுட்டு இருந்தீங்களா?
7: ஆமா,
8: ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. நீங்க நிக்கிறதே நான் பார்க்கவே இல்லை, நான் அவர்கிட்ட பேசுறதுலயே கவனமா.
7: யார் அவரு?
8: நம்ம மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காருல, இந்த முக்கில ஜோசப் அண்ணா, உங்களுக்கு தெரியும்ல.
7: அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? என்ன, அவரை போர் அடிச்சு அன்னைக்கு?
8: இல்லக்கா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவருக்கு ரெண்டு பேரும் பயங்கர சுட்டி தெரியுமா. படிப்பு ஓரளவுக்கு படிச்சிடறாங்க, ஆனா ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அத்லெட்டிக்ஸ், ஓட்டப்பந்தயம், அதெல்லாம் நேஷனல் லெவல்லயே போய் ஆடிட்டு வந்திருக்காங்க.
7: ஓ சூப்பர்.
8: ஆனா இவருக்கு யாரோ வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க, பசங்களை நீ ஸ்போர்ட்ஸ்ல விட்டானா அவங்க படிப்புல கம்மி ஆயிடுவாங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு
7: இருந்தாராம்.
8: அந்த பையனும் பொண்ணும் எங்கிட்ட வந்து, அக்கா நீங்க கொஞ்சம் வந்து எங்க அப்பாக்கு சொல்லுங்கக்கான்னு சொல்லி
7: பாரு, உன்னை வச்சு சொல்ல சொல்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்லா சொன்னியா.
8: ஆமா, நீங்க தான் எனக்கு நிறைய சொல்லிருக்கீங்களே, அதனால அதே தான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு.
7: போ, அவரு வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு, பெரிய கடை கூட இல்ல, சாதாரண ஹம்பிளான எளிமையான வாழ்க்கை தான். அதே மாதிரி ஒருத்தரை பத்தி நான் உனக்கு சொல்றேன் பாரு, நீ சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது.
8: கரெக்டுக்கா, நீ எளிமையான வாழ்க்கை நீங்க சொன்னீங்கல்ல, அதே தான் அவரும் சொன்னாரு. நானே மெக்கானிக் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கைக்கு வாய்க்கும் இது பண்ணி ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சுட்டு இருக்கேன், இவங்க பாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்னு போயிட்டாங்கன்னா, படிப்புல கோட்டை விட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு.
7: அதெல்லாம் விட மாட்டாங்க,
8: இது ஸ்போர்ட்ஸ்ல சுட்டியா இருக்கிறவங்க படிப்பையும் கண்டிப்பா நல்லபடியா
7: நல்ல வேலை பண்ணப்போ சூப்பர். நம்ம இந்திய நாட்டோட ஜூடோக்கா அப்படிங்கிறாங்க, நம்ம வந்து கிரிக்கெட்டியர் அப்படின்லாம் சொல்றோம்ல, ஹாக்கி பிளேயர். ஜூடோ அந்த போட்டியில வந்து பங்கெடுத்துக்கிறவங்கள ஜூடோக்கா அப்படின்னு சொல்றாங்க.
8: ஓஹோ, சரி.
7: ஆமா, அவங்க பேர் என்னன்னா அஸ்மிதா தே.
8: அஸ்மிதா தே.
7: ஆமா, இப்ப நீ பேரை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா?
8: ஆமாக்கா, கரெக்ட், இந்த பேரை இப்பதான் நியூஸ்ல பாத்தேன்.
7: ஆமா, ஆமா, இப்ப சமீபத்துல முடிஞ்சது இல்லையா, கிளாஸ்கோல காமன்வெல்த் கேம்ஸ் 2026, அதுல வந்து முதல் முறையா ஜூடோல நம்ம கோல்டு வாங்கினோம். அந்த வீராங்கனை தான் வாங்கினாங்க நமக்காக.
8: காமன்வெல்த் கேம்ஸ்ல இந்தியா நிறைய மெடல் வாங்கி,
7: அதுதான், அதுல 48 கிலோகிராம்ல கோல்டு மெடல் அவங்க வாங்கியிருக்காங்க. 2 கோல்டு, 1 சில்வர், 1 பிரான்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். 4 மெடல் இந்த அடிச்சிருக்கோம். ஓகே, இவங்களோட கதையை பார்த்தா, இவங்க அப்பா, அவர் வந்து மெக்கானிக் ஷாப்பா, இவங்க அப்பா சைக்கிள் ரிப்பேர் ஷாப்பு தான். என்ன வருமானம் வந்துடும்? இந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க வந்து 3 பேர், அப்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். 2003 மார்ச் 22 பிறந்திருக்காங்க அஸ்மிதா தே. சின்ன பொண்ணுதான், என் ஊர்ல இவ்வளவு பெரிய கனவெல்லாம் யாருமே காண மாட்டாங்க. எனக்கு இது ஒரு கனவு இருந்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் கோச் வந்து பீனா தேவ்நாத்னு சொல்றாங்க. அவங்க இருந்த ஊர் பேரு பெலோனியா, அங்கதான் அவங்க அப்பா கடையும் வச்சிருக்காரு. குட்டி கிராமம் தான் பெலோனியா, வித்யாபீட் கோச்சிங் சென்டர்ல அவங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோச்சிங் கொடுக்குறாங்க. அடுத்தது மாணிக்லால் தேப், அவர் வந்து திருப்புரால இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கூல் கேம்ஸ்ல எல்லாம் பார்த்தா அமோக வெற்றி இவங்களுக்கு. இது மட்டும் இல்ல, ஜூடோ இல்ல, பொதுவா எல்லா கேம்ஸ்லயும். அப்புறம் தான் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக தான் ஜூடோ, ஏதாவது ஒரு கேம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி போட்டிகள்ல இவங்க வாங்கின பேர் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போயிடுது. சாயின்னு சொல்லுவாங்களே, SAI, அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கணும். கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் முடிஞ்ச உடனே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஜூனியர் சாம்பியன்ஷிப்பா மகுடம் சூட்டப்பட்டது அவங்களுக்கு 2024. அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்காக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து தனியா அவங்களை அந்த ரீஜனல் மீட்டுக்காக ரெடி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து அவங்க 2018 அவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். அங்கேருந்து இங்க அவங்களோட பயணம் பார்த்தா கஷ்டம் தான். ஒரு எளிமையான வாழ்க்கை வாழும் ஒரு ஃபேமிலி, அப்பாவுக்கு வந்து சம்பாத்தியமே கம்மி, அப்ப எப்படி இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணது அவங்களுக்கு. இத்த திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து பண்றதுதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது, தான் கேலோ இந்தியா இல்லையா. அதெல்லாம் வந்து யஷ்பால் சோலங்கிங்கிற ஒரு ட்ரெயினரை இவங்களுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க.

0: அது பேரே டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் தான். ஒலிம்பிக் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். அப்படி தான் இவங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி வந்தது தான் இந்த காமன்வெல்த்தில் கோல்டு. சாதாரணமான கடையை நடத்துகிற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் தான் இல்லையா? கைக்கு வாய்க்கும் சரியாக தான் இருக்கும். நாலு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும். பெரிய பொண்ணுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, ஜூடோ வேர்ல்டு சாம்பியன், அதுதான் ஒலிம்பிக் ட்ரீம் இருக்குது. அதை சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க குடும்பமே பின்னாடி நின்று இருக்கு. இல்லைன்னா முடியாது இல்லையா? இப்போ அந்த கோல்டு வாங்கியிருக்கா இந்த தங்க மங்கை. ஜூடோவில் முதன் முதல்ல இந்தியா காமன்வெல்த் கேம்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஜூடோ. வேர்ல்டு லெவலில் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ இப்போ நம்ம என்னன்னா, அவர் ஒரு மெக்கானிக், அவர் வந்து அந்த குழந்தைங்க வந்து நேஷனல்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் மீட்லெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கங்கிற அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் தான் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குன்னு சொல்லணும். என்னது, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பாங்க. ஒரு விளையாட்டு தான், இப்போ பல விளையாட்டு விளையாடிருப்பாங்க. நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க. அத்லெட்டாக இருப்பாங்க, பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவங்க சாம்பியனாக இருப்பாங்க. ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவல்லையும் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியை தான் இதை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிற, இந்திய ஜூடோக்கா அஷ்மிதா தேப் அவங்க சாதனையை பத்தி நீ போய் அவங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லு, அவங்களுக்கு புரியவே.
1: ஆமா, இந்த கதையை வந்து எடுத்து நம்ம ஜோசப் அண்ணாட்ட இதை சொல்லி பாருங்க, பரீட்சையில பாஸ் பண்ணி ஒரு டிகிரி வாங்கி அதன் மூலமா இப்ப முன்னுக்கு வரவங்களும் இருக்காங்க. அதே சமயம் ஸ்போர்ட்ஸ்ல போய் நல்ல நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடி அதே ஒரு கரியரா எடுத்துட்டு பண்ணலாம் இல்லையா? அப்புறமா கோச்சா கூட ஆயிடலாம் அவங்க.
0: பாரு என்ன ஒரு அழகான ஒண்ணு சொல்லிட்ட நீ. ஆனா எனக்கு ஒரு திருப்தி என்ன தெரியுமா?
1: என்ன,
0: நான் இந்த மாதிரி கதையை சொன்னேன்னா உடனே நானும் அப்படின்னு வரிஞ்சுக்கிட்டு போயிடுவேன். இந்த தடவை நல்லவேளை அதை சொல்லாம நான் போய் அட்வைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்க பாரு, உன்னை அப்ரிசியேட் பண்றேன்.
1: இல்லக்கா, அது நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த யோசனையும்.
0: ஐயோ என்னது இது?
1: இல்ல, அந்த ஜூடோன்னா சண்டை போடுறது தானே?
0: ஆமா, தற்காப்பு கலை, கராத்தே தெரியும்ல, அத மாதிரி ஒண்ணு.
1: இத மாதிரி நிறைய தற்காப்பு கலை எனக்கும் தெரியும், நானும் நல்லா சண்டை போடுவேன். ஆனா இப்ப போய் நம்ம போய் சண்டையெல்லாம் கத்துக்கிட்டெல்லாம் கஷ்டம். நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க வந்து ஜூடோ கத்துக்கிட்டு ஜூடோக்கா ஆன மாதிரி நம்ம நம்ம லெவலுக்கு ஒரு பல்லாங்குழிக்கா இல்லனா ஒரு கேரம் போர்டுக்கா அந்த மாதிரி சாஃப்டா ஏதாவது ஆகலாம்னு
0: நினைச்சேன். பண்ணு பண்ணு, நன்று சொன்னாய் மகளே, அதை தொடர்ந்து செய்வாய். இன்னும் ஒண்ணு விட்டுட்ட, பரமபதம், தாயக்கட்டை, அதுலெல்லாம் கூட நீ வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ, மனசுல வச்சுக்கோ.
1: கரெக்ட்டுக்கா, நீங்க சொல்றது உங்களையே ஒரு ஆப்போனண்டா வச்சு நான் உங்களையே ஜெயிக்க போறேன்.
0: ஜூடோக்கு நான் ஆப்போனண்டா? எப்படி
1: ஜூடோ இல்லக்கா, பல்லாங்குழிக்கா.
0: சரி சரி, இந்த பாரு எந்த விளையாட்டுக்குமே நான் வரல, உன் பக்கத்து வீட்டுல இருக்கால அவளை கூப்பிட்டுக்கோ, அவளோட உட்காந்து நீ என்ன விளையாட்டுனா விளையாடு, ஆளை விடு, நான் போறேன் சாமி.
1: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? ரெண்டுமே ராஜா சாரோட பாடல்கள். என்ன பாட்டு? மகனே மகனே அப்படிங்கிற படத்துல இருந்து ரெண்டு பாட்டு கேட்க போறோம். இந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஏன் நம்ம கேட்காம போனோம்? அதுக்கு பல காரணம் இருக்கு. இந்த படம் வந்து 1982 வந்தது. சுரேஷ் அப்ப எவ்வளவு பாப்புலர் ஹீரோஸ், பூர்ணிமா ராவ், அப்புறம் மஞ்சு பார்கவி, சங்கராபரணம் வந்த அப்புறம் நடிச்ச படம் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்லாம் இருந்தது. படம் பெருசாக ஓடலை, ஆனால் இந்த பாட்டெல்லாம் நம்ம ரேடியோவில் கேட்டிருக்கோம், நிச்சயமாக கேட்டிருக்கோம். அதாவது இதெல்லாம் இப்போ நம்ம கேட்க போகிறோம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாட்டு மேலே இன்வால்மெண்ட் வராது. பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜா சாரோட பாட்டு கேட்கணுமா? இதெல்லாம் வெறும் பாடல்கள் இல்லை, அதாவது நம்ம வாழ்க்கையோட கனெக்டான பல விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பெட்டகம் தான். இப்போ இந்த பாட்டை கேட்கும்போது பின்னோக்கி நம்மளோட நினைவு மட்டும்தானே போக முடியும்? நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காது தானே? சில விஷயங்கள்

போட்டோகிராஃபிக் மெமரி போல அப்படியே ஆள் மனசுல இருக்கும். நான் அதை தூண்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா, அதான் இந்த பாட்டு செய்யுது. கேட்க மறந்து போன இந்த பாடல்களை கேட்கும் போது மட்டும் எல்லா சம்பவங்களும் நமக்கு இப்ப நடந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரும். என்னவோ பண்ணும் அந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது இல்லையா, இவ்வளோ பீடிக்க போடுறீங்களே என்ன பாட்டு, மது மலர்களே தினம் மலர்ந்தது, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங். எஸ் ஜானகி அம்மாவும் மலேசியா வாசுதேவன் அவர்களும். அடுத்த லைன் பாருங்க, புது ரசனையில் மனம் வளர்ந்ததே, புது ரசனை தான்.

இது ஒரு கன்னட பாட்டு, ரணரங்கா அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு. இதோட தமிழ் வருஷன் தான் என்னன்னு கேட்டிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியம், மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா இசையமைத்த படம் இது. தமிழ்லயும் அவர்தான், கன்னடத்திலயும் அவர்தான். அதே வருஷம் கன்னடா பண்ணி முடிச்ச அதே வருஷம் தமிழ்ல இந்த படத்துக்கு பண்ணிடுறாரு. எது கொடி பறக்குது. இது யார் பாடியிருக்காங்க இந்த கன்னடா பாட்டுன்னா, சிவராஜ் குமாரும் அனுராதா ஜூஜூ அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து பாடின பாட்டு தான் இது. மேகவேன்னு ஆரம்பிக்கும் இல்லையா,

இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன வந்தது? நான் அந்த க்ளூ வந்து என்ன கொடுத்தேன்? அந்த மூணு வார்த்தை கொடுத்தேன். அப்புறம் என்ன கொடுத்தேன்?

அதாவது இந்த படம் வந்து லெஜண்ட் டாக்டர் ராஜ்குமார் அவர்களோட படம், அவங்க ப்ரொடக்ஷன். சோ அவர் என்ன பண்றாரு, பையனை பாட வைக்கிறாரு இந்த படத்துல. ஆனா அதுக்கு டூயட் பாடத்துக்கு இவங்க செலக்ட் பண்ண அந்த வாய்ஸ் தான் அனுராதா ஜூஜு. ஏஜ் அவங்களுக்கு 22 வயசு. இந்த ஒரே ஒரு பாட்டை பாடுறாங்க, பாட்டை பாடி முடிச்ச உடனே அவங்க கல்யாணம் ஆகி அமெரிக்கா கிளம்பி போயிடுறாங்க. அது ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு கூட அப்ப தெரியல அவங்களுக்கு. ஆனா பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்ப யார் யாருன்னு எல்லாரும் தேடுவாங்களா, இல்லப்ப அந்த பொண்ணு அமெரிக்காக்கு போயாச்சு அப்படின்ட்டாங்க. அங்க போய் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய சிங்கிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அந்த வாய்ஸ் ட்ரெய்னரா இருக்காங்க. இந்துஸ்தானி இசையில ஆல்பம்ஸ் வந்து பண்ணிருக்காங்க, ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணிருக்காங்க. அப்படி ரொம்ப பிஸி. நம்ம ஊருக்காரங்க அங்க போய் மியூசிக்கல் டூர் பண்ணுவாங்களே, எஸ்பிபி சார், ஹரிஹரன் சார்லாம், அவங்க எல்லாருக்கும் அவங்க தான் டூயட் பாடியிருக்காங்க. பாருங்க அவங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்க அதை ரெக்ரெட் பண்ணவே இல்லை. எனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா, ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன் அவங்கள. அவங்க பாடின பாடல்கள் ஆல்பம் ஒரு நாள் நான் அதுல இருந்து ஒரு சாம்பிள் போடுறேன். இப்ப நம்ம விடைக்கு வருவோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா அத்தனை பேரும் கரெக்டா அனுப்பியிருந்தீங்க. விடை என்ன? இதுதான் விடை.

எஸ், ஓ காதல் என்னை காதலிக்கவில்லை. நமக்கு ரெண்டு வருஷன் இருக்கும் தெரியும், சித்ராமா வருஷன் ஒன்று, வாணி ஜெயராமம்மா வருஷன், ரெண்டுமே நல்லாயிருக்கும். தமிழில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் நினச்சிருப்பார் ஹம்சலேகா சார், சே எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் தமிழில் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்கோப் இருந்தது. பாடினவங்களும் அப்பேற்பட்ட பாடகர்கள். படம் எப்படி குடிப்பறக்குது, யார் படம் ரஜினிகாந்த் அவர்கள், பாரதி ராஜா படம், எக்ஸலண்ட் ஸ்டார் காஸ்ட் வேற. கேட்கணுமா? சரி, குவிஸுக்கு ஆன்சரை எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எல்லாரோடைய பேரையும் படிப்போமா? இந்த முறையும் நான் வந்து யார் ஃபர்ஸ்ட்டு, யார் செகண்டு, யார் தேர்டெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. படிக்க ஆரம்பிப்போமா? மினி கண்ணன், கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரன், அப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமி, பாபு மாதவன் அவினாசிலேருந்து, சரவணன் எஸ்ஐஹெச்எஸ் காலனி, அந்தோணி ராஜ் சென்னை, பிரபாகர் சோமனூர்லேருந்து, தென்பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி, ரெங்கா கணேஷ் அவினாசி, வெலம்பட்டி சிவகுமார் குடும்பத்தார், செல்வபுரம் சையத் ரசூல், கோணமலை ஆனந்தன் டெய்லர் முருகன் பொள்ளாச்சியிலிருந்து, அப்துல் கஃபூர் செல்வபுரம், ஹரிஹரன் ஆரஸ்புரம், செல்வபுரம் ஷர்மிளா பானு, சாமிச்செட்டிப்பாளையம் வி என் இளங்கோ, திருப்பூர் வெளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், பிடம்பள்ளி வாசுதேவன், அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், சுரேஷ்குமார் ஜோதி லட்சுமி சின்னவதம்பச்சேரி, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரி, உமா கணேஷ் சிறுமுகை, ஆழியார் சுப்பிரமணியம், பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், சிறுமுகை சோமு கலைவாணி, சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர், செந்தில்குமார் ரமண முதலிபுதூர், பா இளங்க குடும்பத்தார் சுரம்பட்டி வலசு ஈரோடு, கேன்பாளையம் பேச்சி முத்து நவநீதன் சென்னிமலை கணேஷ் பேரூர், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் மனவை சந்திரசேகர், சுதாகர் ஜீவா ரமண முதலிபுதூர், பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, எஸ் எஸ் காலனி மதுரையிலிருந்து வெங்கட்ராமன், கனகர

ரத்னம் கனியாம்பூண்டியிலிருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, ஆலாங்கொம்பு விஜயகுமார், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, நட்ராஜ் சாந்தி, பொன்னே கவுண்டனூர், கீதா முடப்புலூர்லேருந்து, விஜயகுமார் வரதராஜபுரம், ஹோப் காலேஜ் பிரணயா குஹன், குஹன் சிந்து கோத்தகிரி, மேனகா விஜயகுமார் மடத்துக்குளம், ஜேவியர் பால், ஜி என் மில்ஸ், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், டாடாபேட் வி விஸ்வநாதன், லாவண்யா சூர்யா ராக்கிப்பாளையம்லேருந்து, அன்னூர் கார்த்திகேயன், ஜி என் மில்ஸ், ஆர் சுபாஷ், மனவை சந்திரசேகர், சக்தி வேல்நோத்தர் அனுப்பியிருக்காரு, இந்த ஊர் பேர் போடல, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, வேலம்பாளையம் ஹரிணி, டெய்லர் மகாலிங்கம், மதுக்கரை பெரியசாமி, அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க, கவிதா, சாம்பால், அரவிந்த், சர்க்கார் கண்ணாடி புத்தூர் முனுசாமி, ஆர்த்தி, பாருங்க எவ்வளோ பேர் அனுப்பியிருந்தீங்க. சரி, கரெக்டாக ஆன்சர் அனுப்பின எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். சரி, இந்த வார குவிஸ் என்ன? வரப்போகுது பாருங்க ஒரு பாட்டு, அது தமிழ்ல என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். தமிழ்ல இருக்காவா? ஈஸி பாருங்க, இதை நான் போடுறேன், இதுக்கு குவே வேணாம், நீங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு அனுப்ப போறீங்க பாருங்க மெசேஜஸ்.

இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆஹா, நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்ட பாட்டு அந்த காலத்து பாட்டு, அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருவீங்க. இதுவும் அந்த காலத்து டியூன் தான். நம்ம தமிழ் கம்போசர்ஸில் கிரியேட்டர்ஸ், நமக்கு வந்து அந்த ருசியும் தெரியணும்னு சொல்லிட்டு அதை நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கண்டுபிடிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சிட்டு டக்கு டக்குன்னு அனுப்புங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நம்பர் வேணுமா? 9 58 58 00 103. இப்ப கேட்டோம் இல்லையா, மகனே மகனே படத்துல ராஜா சார் இசையில வந்து அந்த மது மலர்களே, அந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருந்தது. இந்த பாட்டை எழுதினது யாரு? பஞ்சு அருணாச்சலம். யுனிக்கான பாடல்கள் தான், நாம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும், கரெக்டானே? இப்ப அடுத்த பாட்டு, அதுவும் சூப்பரா இருக்கும். என்ன பாட்டு? மல்லிகை பூவுக்குள் தூங்கிய தென்றலே வந்து விடு பக்கத்தில் யாரோ அப்படின்னு அடுத்த லைன் வரும். அவரோட ட்ரேட்மார்க் பிராஸ் பைப் செக்ஷன் அதெல்லாம் வரும். அகைன் இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க? மலேசியா வாசுதேவன் அவர்களும் நம்ம செல்ல குட்டி ஜானகி அம்மா பாடின இன்னொரு அருமையான மெலடி பாடல். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது நம்ம மனசுக்கு என்னவோ பண்ணும். ஹிட்டான பாடல்களை மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோமானா? இல்லை, அந்த காலத்துல எல்லாம் கேட்போம். ஊர் அமைதியா இருந்தது, அதனால எல்லா பாடல்களும் எங்கேந்தோ நம்ம காதுல வந்து விழும். ரேடியோ தான், வேற என்ன? டேப் ரெக்கார்டர்லாம் வந்தப்ப அங்கேயும் இங்கேயும் இப்போ ஸ்பீக்கர்ல அப்படி இப்படி கோயில் திருவிழாக்கள்ல அங்கங்க காதுல ஒலிச்ச பாடல்கள் மனசுலயே அப்படியே உள்ள இருக்கு இல்லையா? இன்னைக்கு வெளியே வருது பாருங்க, இன்னைக்கு எத்தனை வழியில அந்த பாடல்களை கேட்கிறோம். ஆனா அன்னைக்கு இருந்த திருப்தி நமக்கு இருக்கா? இப்ப நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம், இன்னைக்கு இருக்கு, ஏன்னா இன்னைக்கு ரேடியோல கேட்கறோம். நம்மளே இப்ப யூடியூப்ல கேட்டா கூட அந்த திருப்தி இருக்காது. அடா, கேட்க மறந்த பாட்டு நீ கேட்கறோங்கிற திருப்தி தான் இருக்கும். ஆனா அந்த ரேடியோல வரும்போதுதான் ரியல் ஹாப்பினஸ் இல்லையா? இன்னைக்கு அதை தான் நீங்க அனுபவிக்க போறீங்க இல்ல. என்ன பாட்டது? மல்லிகை பூவுக்குள் தூங்கிய தென்றலே வந்து விடு, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நினைவுகளே வந்து விடுன்னு சொல்ற மாதிரி இல்ல பாட்டு. மகனே மகனே படத்துல வந்த இன்னொரு அருமையான பாட்டு ராஜா சார் மியூசிக்ல கேட்போமா?

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ஆலங்கொம்பு விஜயகுமார் என்ன அனுப்பியிருக்காரு, 90 பாடல்கள் அருமை, அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது பாடல்கள் அருமை. அந்தோணிராஜ் சென்னையில இருந்த நியூஸ் ஆனர் ஆப்ல தான் மேடம் நான் கேக்குறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன், வேவ்ஸ் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு அவ்வளோ டிலே இல்லாம வருது, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா லிசனர்ஸ்க்காகவும் தான் இந்த தகவல். அவர் என்ன எழுதியிருக்காரு, தங்கச்சி பட பாடல்கள் சிறப்பு, மறந்து போன பல பாடல்களை நினைவு கொண்டு வருகிறீர்கள், அவ்வப்போது ஒலிக்கும் பிஜிஎம் இனிமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, அனைத்து நிகழ்ச்சிகளும் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். கனகம்பாளையம் பாலசுப்ரமணியம் என்ன போட்டிருக்க, வெளிநாட்டு வானொலியில் அறிவிப்பாளர்கள் பேசுவது போல உற்சாகமாகவும் மனதிற்கு இதமாகவும் ரசிகர்களுக்கு எழுச்சி ஏற்றும் வகையில் பேசிட்டு இருக்கீங்க, தனியார் பண்பலை மிஞ்சும் அளவுக்கு. ஹலோ சார், என்ன நீங்க, நாம எப்பவுமே இப்படிதான் ப்ரோக்ராம் பண்றோம், நீங்க கேட்கல, இன்னைக்குதான் கேக்குறீங்களா, இந்த ப்ரோக்ராம்ல பல வருஷமா வருது, அதனால இப்படி சொல்லிட்டீங்களே, நாம எப்பவுமே தரமா கொடுப்போம் அவ்வளவுதான், நம்ம கவர்மெண்ட் மீடியா எப்பவுமே யூனிக் தான், அதை மனசுல வச்சுக்கோங்க அவ்வளவுதான். மதுகரை பெரியசாமி என்ன போட்டிருக்காரு, பாஸ் மார்க் பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ, 9 வந்த பாடல்கள்ல அதுல சொல்லியிருக்காரு, எஸ் ஏ அம்மா பாடுற பாட்டு ஐயோ சூப்பருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் விஜயலட்சுமி கருப்பசாமி பற்றிய செய்தி, தேடி பிடித்து வழங்கிய தங்களுக்கு நல்வாழ்த்துக்கள், பெரிய ஆலமரம் வந்து ஒரு சிறிய விதைக்குள் ஒளிந்திருப்பது போல அப்படின்னு ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்காரு, நன்றி. செந்தில்குமார் ரமண முதலி புதூர்ல என்ன போட்டிருக்காரு, எளிமையாக நம் வீட்டு பெரியோர்கள் வெற்றிலைப்பாக்கு செலவுக்காக செய்த சீமார் தயாரிக்கும் வேலை, அதை நீங்க உங்க நிகழ்ச்சியில சொன்னீங்க, இன்றும் கூட எங்கள் ஊர் பகுதியில் சீமார் தயாரிக்கும் வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த வாரத்திற்கான வருவாயை கொடுத்து விடுகிறது அப்படின்னு ஒரு தாட்ஃபுல்லா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நன்றி.

நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டி கோமதி மேடம் வந்தாங்க இல்லையா, அதை பாராட்டி அனுப்பியிருக்காரு. அத்தப்ப கவுண்டன் புதூர்லேருந்து சண்முக சுந்தரம் அவர்கள். சரி, அவர் நம்பர் கேட்டிருக்காரு, உங்க நம்பர் உங்களுக்கு விரைவில் அனுப்பப்படும். சேரன் மாநகர் ராஜேஷ் அவரும் அப்பப்ப பாராட்டி மெசேஜ் பண்றாரு. அப்புறம் கும்பகோணம் மனோகர் அவங்களும் நிறைய நிகழ்ச்சியை பாராட்டி அப்பப்ப மெசேஜ் போடுறாங்க, தகவல் தராங்க. ஆர்ஜே பௌசியா செய்த மயிலிறகு ஜமுனா ராணி அம்மாவுக்கு ட்ரிபியூட் ஸ்பெஷல், ரொம்ப அருமை அப்படின்னு. அதாவது அன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கு நாங்க அந்த ப்ரோக்ராமே மாத்திட்டோம். எனக்கு ஆர்டிஸ்ட் அன்னைக்கு வேற யாரோ தான் இருந்தான், டக்குன்னு மாத்திட்டோம். நம்ம ஜமுனாமா தவறின செய்தி கேட்ட உடனே மயிலிறகுல அவங்கள கௌரவப்படுத்துவாங்கன்னு நினைச்சோம், அதே மாதிரியே வந்தது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பாராட்டி எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர், தேவனூர் ஜோதிலட்சுமி, அப்புறம் பிரேம்நாத், புலக்காட்டு பாளையம் ஜெகநாதன், அத்தனை பேரும் அனுப்பியிருந்தீங்க. தேங்க்யூ. தேனி ஹரிராம் அவர் என்ன போட்டிருக்காரு, நியூஸ் ஆன் ஆப்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையை மாற்றி அமைத்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் உள்ளது உங்க தலைப்பு, அதுதான் அர்த்தமுள்ள அர்த்தையை சொல்றார். ரொம்ப அருமையா இருந்தது நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னைக்குதான் முதன் முதல்ல முழுமையா கேட்கிறேன் போட்டிருக்காரு. ஏன் அப்படி இது வரைக்கும் கேட்கலையா? சுதாகர் ஆதித்தன் என்ன போட்டிருக்காரு, யோகா ஆசிரியர் திவ்யா அவர்களின் நேர்முகம் அருமை. ஆர்ஜே பிரபுகுமார், அஜய் சுஜி இவங்க ரெண்டு பேரும் பட்டைய கிளப்பிட்டாங்க, இனி டீக்கடையில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஆர்ஜே மஞ்சு, சுஜி அவங்க ரெண்டு பேரும் வந்து டீ ஆற்றும் அழகே சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. எங்கள் கடிதத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று சொன்னீர்கள், நன்றி. எங்கள் மெசேஜ் படித்த போது மகிழ்ச்சி அடைந்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு, வெள்ளம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி, சோமஸ்கந்தமூர்த்தி. ஓகே, இப்ப வந்து இது கவிதையும் கானும் எல்லார் பண்ணதையும் நீங்க பாராட்டியிருக்கீங்க. கா சுந்தரராஜன் அவர்கள் செய்த கவிதையும் கானும் யார் பாராட்டியிருக்காங்க, உமா கணேஷ், மதுக்கரை பெரியசாமி, பாண்டியன் நகர், சிவசங்கர், இந்திராணி, அதோட மயிலிறகையும் பாராட்டியிருக்கீங்க. கிருஷ்ணன் எஸ் சீர்காழியிலிருந்து ஜமுனாராணி அம்மா அவர்கள் நிகழ்ச்சியை ஆர்ஜே பௌசியா செய்த அந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருக்காரு. கதிராமங்கலம் துர்கை அம்மனை பத்தி தலம் வலம்ல சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. கோயில் தரிசனம் கண்டோம், நீங்கள் விவரித்த அம்பாளின் சிறப்புகளை உணர முடிந்தது, அம்மன் கோயிலுக்கு சென்று வந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவ உபகரணங்களை மாட்டி வைத்திருப்பது அதிசயம் போட்டிருக்காரு. ஆமா. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து கதிராமங்கலம் துர்கையின் காட்சியை மனிதர்க்குள் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினீர்கள் மேடம், நன்றி. அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி மெசேஜ் போட்டிருக்காங்க, நன்றி. மயக்கும் மாலை, அது வந்து அருமையான பாடல்கள் வந்ததுன்னு கோணமலை ஆனந்தன் போட்டிருக்காரு. உங்களுடைய நேர்முகம் எது, ஸ்கூல் நடத்தும் கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவருடைய நேர்முகம் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சுதீக்ஷன் என்ன போட்டிருக்காங்க, ரெண்டு நாட்களாக ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் வந்த சூலூர் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் ரொம்ப பயனுள்ளவையாக இருந்தது, தொகுப்பாளர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்கார். சங்கரி அப்படிங்கிறவங்க நஞ்சு இல்லா வீட்டு தோட்டம் பற்றி நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள், தொகுப்பாளர் வானதி அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர் பொன் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. யார் இது, புலக்காட்டு பாளையம் ஜெகநாதன். குனேரி குடிசை ஜவாதி மலை பக்கத்துல அது நேரில் சென்ற அனுபவம் கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்காங்க, நிறைய பேர் பாராட்டியிருக்கீங்க, நன்றி. நாடகம் அருமை, என்னது மௌன விரதமா, வானொலி நாடக விழால கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி சார்பா வந்ததுல அதை பாராட்டியிருக்கார்ப்பா இளங்கோ சூரம்பட்டி வலசிலிருந்து. போன் கனெக்ஷன்ஸ் பத்தி நீங்க கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, அன்னைக்கு உண்மையாவே சரியில்லாதான் அப்புறம் சரி செய்யப்பட்டு விட்டது சாய் மனோகர் அவர்களுக்கு இந்த பதில். யோகா ஆசிரியருடான நேர்முகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காரு. லஞ்ச் டைம்ல ரெட்ரோ பாடல்கள் அருமை, நாம அப்பப்ப நம்ம தருவோம். ஆமா, பாட்டுலாம் என்னுடைய செலக்ஷன் தான், அப்பப்ப உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரணும்னு. அடுத்த ரவி சால்ட்லேக் கொல்கட்டால இருந்து அனுப்பியிருக்காரு. கிராமிய மனம் கமழும் பாடல்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன்னு அத மயக்கும் மாலைக்கு போட்டிருக்காரு. தேங்க்யூ. காவிரி பாடல் வந்து ஒலித்தது காலையில 11:30, எப்படிங்க இந்த பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னு பிரபுதேவி ஸ்ரீசாய் கேட்டிருக்காங்க. ஆமா, காவிரி பாடல் செலக்ட் பண்ணி நான் தான் கொடுத்தேன், அது என்னவோ உண்மைதான், வெறும் அது மட்டுமா நீங்க சொல்வீங்க, காலையில 7 மணிக்கு காவிரி வந்தது, கங்கை வந்தது, வைகை வந்தது, தாமிரபரணி வந்தது, அதை கவனிக்கலையா, அதுக்கப்புறம் 6 மணிக்கும் வந்ததே. ஓகே, கவிதையும் கானமும் அஜய் தேவிக்கு செய்த கவிதையும் கானம் அதை பாராட்டி முடப்பலூர் கீதா அப்புறம் மதுக்கரை பெரியசாமி நிறைய பேர் பாராட்டி இருக்கீங்க, தேங்க்யூ.

0: சுதா பிரியா அவங்க பண்ண போவம்மா ஊர்வலம் நல்லா இருந்ததுன்னு ஒரு மூணு நாலு பேர் பாராட்டியிருக்கீங்க. மல்லிகை சாகுபடி பற்றி சத்தியமங்கலம் ரமேஷ் அவர்கள் ஏறும் ஊரும்ல பகிர்ந்து கொண்டார். ஆர்ஜே பானுரேகாவோட உரையாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் குவிஸ் அந்த மூன்று எழுத்துன்னு நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்களா, அதன் மூலம் சிறப்பாக கண்டுபிடித்து விட்டோம். தலமலம் நிகழ்ச்சி சிறப்பு, இரண்டு வாரமாக வராத நிறைய பாடல்கள் வருது அப்படின்னு என் மனைவி தேவி சொன்னாங்கன்னு இவர் அனுப்பியிருக்கார். தேவி பிரபு இல்ல அப்படியெல்லாம் இல்லையெல்லாம் வர பாட்டு தான், கொஞ்சம் ஸ்பெஷலா வீக்கெண்ட் இல்லையா அதனால ஸ்பெஷலா வந்தது, வேற ஒன்னும் இல்ல. டீக்கடையில ஆர்ஜே ஐஸ்வர்யா ஆர்ஜே பூஜா அவங்க ரெண்டு பேரும் செய்த நிகழ்ச்சி வந்து அருமையா இருந்தது அப்படின்னு குகன் சிந்து, சுதாகர் ஆதித்தன், வெள்ளம்பட்டி சிவகுமார் ஃபேமிலி எல்லாரும் பாராட்டியிருக்கீங்க. அப்புறம் வந்து வெள்ளம்பட்டி சிவகுமார் எனக்கு ஒரு குவிஸ் வச்சிருக்காரு பாருங்க, அவர் ஒரு ஆர்ஜேவா பாராட்டி எழுதியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி அவங்க நல்லா பண்ணாங்க, அவங்க பேர் என்ன? அதுல வந்து மலரே குறிஞ்சி மலரே, வசந்த முல்லை போலே வந்து, ஆடல் கலையே, தூது செல்வதாரடி, இத்தனை பாடலையும் போட்டு இந்த பாடல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு க்ளூ கொடுத்திருக்காரு. ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டே க்ளூ வந்து தப்பா கொடுத்திருக்கீங்க. அந்த பாட்டு அதாவது மலரே குறிஞ்சி மலரே அந்த ராகத்துல இல்ல, மத்த மூணும் கரெக்ட். அதாவது என்னன்னா சாரு கேசி தான் விடை, அதான் சாரு கேசி நீங்கிற ஆர்ஜேக்காக இந்த க்ளூ கொடுத்திருக்காரு, கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. பட் உங்க கிரியேட்டிவிட்டி நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸா போயிடுச்சு, அது அந்த ராகத்துல இல்ல. ஓகேவா? நீங்க மட்டுமா குவிஸ் தருவீங்க, நாங்க நேயர்களும் பாருங்க உங்களை மாதிரியே யோசிக்கிறோம் பாருங்க. வெரி குட், யோசிச்சிருக்காரு, பாராட்டு. அப்புறம் குவிஸ் பாடல் கஷ்டம் அந்த, ஆனா அந்த மூணு வார்த்தை நீங்க க்ளூ கொடுத்தீங்க பாருங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ். அப்புறம் உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் அருமை. யார் காம்பினேஷன்? சௌமியா மேடம், தேவகி மேடம். நிகழ்ச்சிகள் அனைத்துமே புது பொலிவுடன் வருகிறது, அருமை. அதே போலதான் பாடல்களும் தீக்கடை வெரைட்டியா எங்களுக்கு தீனி போடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. எங்கள் அன்பு நண்பர் அரவிந்த் அவர்களின் குரலில் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒலித்த கவிதையும் கானமும் அருமை. கீதா ரவிச்சந்திரன் அவர்களின் குரலில் ஒலித்த கவிதையும் கானமும் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தேன். மதுக்கரை பெரியசாமி போட்டிருக்காரு. புதிய குரல் காதல் காவிய கவிதையை சொல்லி கானம் இனிமையாக ஒலிக்கிறது மயிலிறகில் அப்படின்னு சுந்தரராஜனை பாராட்டி அன்புராணி சென்னையிலிருந்து போட்டிருக்காங்க. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடலை நீங்கள் ஒலிபரப்பினீர்கள். எதுல? கிராமபோனும் 103 அதுல தேனி ஹரிராம் போட்டிருக்காரு. அடிதுள் பாடல்கள் வாழ்த்துக்கள். சிங்கப்பெண் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி நன்றாக இருந்ததுன்னு நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. வழக்கம் போல 12:40 ஆயிடுச்சே, நம்ம மெசேஜஸ் வருமா வராதா அப்படின்னு யோசிக்காதீங்க, நிச்சயம் வரும். நியூஸை கேளுங்க, தமிழ் நியூஸ் வருது இல்லையா அதை கேட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, 12:50 தொடர்ந்து கேட்கலாம்.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சைகள் முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் நிகழ்ச்சியில் ஃபார்ம் டு சிட்டி இயற்கை வேளாண்மை குறித்து கோயம்புத்தூர் கீரணத்தம் வி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தினர்.

0: நடத்தியுள்ளன. சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கோடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000 குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித் ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித் ஷா கூறினார். வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனை வெளியேறு நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக கூறப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 15 மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 300,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள

0: இரண்டு விமான நிலையங்களில் 1300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீஜியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவ செட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

தாதேவி அவர்களோட நிகழ்ச்சி அருமையா இருந்தது. எது? திருவாசகத்தில் சரணாகதி உரை, அது அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட மெசேஜ் உமா கணேஷ் சிறுமுகையில இருந்து போட்டிருக்காரு. இலக்கிய சோலை பாராட்டியிருக்காரு. நீண்ட காலமாக நான் கோவை ரெயின்போ நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறேன் அப்படின்னு தோப்பூர்லேருந்து சுப்பிரமணி அவர்கள் போட்டிருக்காரு. இந்த உதவி ஆய்வாளரின் பேச்சு அருமையாக இருந்தது. சாவக்காட்டுப்பாளையம் பெருமாள் சுமதி போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருந்தீங்க. சிங்கப்பெண் அமிர்தப்பிரியா அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரெங்கா கணேஷ் அவரும் போட்டிருக்காரு. அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் என்ன போட்டிருக்காரு? கவிதையும் கானம் நிகழ்ச்சியில் மிகவும் இனிமையான பாடல்கள் வழங்கிய கீதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. பிரபாகரன் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. 999 kHz மத்திய அலைவரிசை 300.3, அதுக்கு வந்து போட்டிருக்காரு. காலை பக்தி பாடல்கள் செய்திகள் நினைத்தாலே இனிக்கும், இந்த நேரம் இனிய நேரம், மனம் விரும்பதே மற்றும் 9:30 பாடல்கள், கர்நாடக இசை எல்லாமே அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. ஆடிப்பெருக்கு அன்று காலையில் பல பாடல்கள் அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, அவர் நிறைய சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாமே வருதே, எல்லா நேரமும் நீங்க உங்க பாடல்கள், நீங்க சொன்ன சாய்ஸ் பாடல்கள் எல்லாமே வருது. அதே மாதிரி இன்னொன்னு போட்டிருக்காரு, வானொலி நாடக விழாவில் நமது நிலைய படைப்பு மிகவும் சிறப்பு, முதலிடம் பெறும் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி பிரபாகரன் அவர்களே. தொடர்ந்து மத்திய அலைவரிசை 999 kHz நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. குகன் சிந்து கோத்தகிரியில இருந்து என்ன போட்டிருக்காங்க? போமா ஊர்வலம் எங்களை சுற்றி நீங்க காட்டும் போது, நீங்க அங்க கொஞ்சம் கீழே பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நிஜமாவே நான் கீழே பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. 26 ஆண்டுகளாக நான் ரெயின்போ கேட்டு வருகிறேன் அப்படின்னு பொன்விழா நகர் செல்வராஜ் போட்டிருக்காரு. ஓகே, எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க, நன்றி. இந்த பாடலை இதுவரை கேட்டதே இல்லை அப்படின்னு கோணமலை ஆனந்தன் போட்டிருக்காரு. எது? நம்ம போட்ட அந்த என்றோ கேட்டது அந்த பாடலை. ஆஹா, என்றோவின் 2 பாடல்களும் சிறப்பு, கம்போசிங் ஸ்டைல் ராஜா சாரது போல எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அவினாசி பாபு மாதவன் போட்டிருக்காரு. அப்புறம் அந்த க்ளூ தரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பாருங்க, August 15th வேற சொன்னேன், அப்புறம் வந்து 3 வார்த்தைன்னு வேற சொன்னேன்னா, அங்க அபேஷ் சண்முகில மணிவண்ணன் சொல்வாரு, ஒட்ட வாயடா முதலி உனக்குன்னு. அந்த மாதிரி எனக்கும் அதுதான், நானும் வாயை மூடிக்கிறேன், எப்படியோ வந்துருது. ஏன் மேடம் இந்த க்ளூவை கொடுத்தீங்கிற மாதிரி கணேஷ் சிறுமுகையிலேருந்து போட்டிருக்காரு. க்ளூ இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் மனவை சந்திரசேகரம் அதையே கேட்டிருக்காரு, க்ளூ இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்களே மேடம் க்ளூவை அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா, அது பாருங்க, அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அர்த்தமுள்ள அரட்டை அருமை, இது யார் போட்டிருக்காங்க? கேன் பாளையம் பேச்சு முத்து. வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன் குடும்பம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. சரி, இப்ப வந்து இந்த வாரத்துக்கான குவிஸ ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப வரப்போற டியூனை கேளுங்க.

வெஸ்டர்ன் டியூன். ஆனா ஆரம்பம் கேட்ட உடனே நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம், எப்பேற்பட்ட பாட்டு, எப்பேற்பட்ட பாடகி பாடியிருப்பாங்க, யார் பாடியிருப்பாங்க, அந்த காலத்து பாடகி, அந்த காலத்து பாட்டு இது, டியூனும் அந்த காலத்து டியூன் தான். அப்புறம் என்ன, கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜஸ் அனுப்பி வைங்க. எங்க இருந்தாலும் நாங்க பிடிக்கிறோம் பாருங்க குவிஸ் உங்களுக்காக. ஆனா செம்ம ஈஸி, இவ்வளவு முக்கியமான குவிஸ் கொடுத்துருக்காங்களே மேடம் அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. சரி, குவிஸுக்கான விடை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க மெசேஜஸ டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி வைங்க சாமி. உங்களுக்கு நம்பர் வேணுமா? 9 58 58 00 103. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். இப்போ இந்த பாட்டை கேளுங்க, பாருங்களேன் எப்படி ஆரம்பிக்குது இல்லை பாட்டு, நமக்கு ரொம்ப ஃபேவரட் சாங். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் கேளுங்க, அப்புறம் அந்த பாட்டு என்னன்னு நான் சொல்கிறேன், அப்புறம் அது முழுமையாக கேட்போம்.

ஒரு முஜ்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஃபார்ம்க்கு உண்டான அந்த தாளத்துல சலங்க சத்தத்துல ஆரம்பிக்குது இல்லையா. இது என்ன பாட்டு நமக்கு தெரியும், ஸ்ரீராகவேந்தர்ல உனக்கும் எனக்கும் ஆனந்தம். அந்த பாட்டு எஸ் ஜானகி அம்மா பாடின சூப்பரான பாட்டு.

படத்தில் இடம்பெறலை. அது காரணம் பலர் சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் மாதிரி ஒரு பக்திமயமான ஒரு ஆன்மீக சுவாமி பற்றி ஒரு படம், அந்த படத்தில் இந்த மாதிரி பாடல் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் முதல்ல கொடுக்கப்பட்டதாக அவருக்கு டாஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு நவாபோட இதில் வந்து ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் பண்ணி வச்சிட்டார் ராஜா சார். ஸோ அந்த பாட்டு வந்து பிக்சரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது. அப்புறம் படத்தில் இது எடுத்துக்கவே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க அவங்க. பாட்டும் அவ்வளோ அதாவது அந்த நான் சொல்கிறது மியூசிக் என்ன நல்லா பண்ணியிருப்பார்ல, ஒரு முஜ்ரா டைப் ஆஃப் சாங் அது. இந்த பாட்டை அவங்க ஆல்பம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரீமிக்ஸ்ல. யார் அவங்க? பிளாக் ஐட் பீஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் பாப் குரூப். அவங்க ஒரு ஹிப்ஹாப் பாடகர்கள். அவங்க வந்து இதை வந்து உபயோகிச்சிருப்பாங்க, ரொம்ப ரசனையா பண்ணியிருப்பாங்க. ஆமா, இந்த குரூப்பை நமக்கு ஏற்கனவே தெரியுமா? இப்ப நான் போட போற பாட்டு ரொம்ப ஃபேமஸ், அது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன பாட்டு? பேபோ பேபோ.

அவங்களோட எலிஃப் ஃபங்க் அப்படிங்கிற ஒரு ஆல்பம்ல எலிஃப் ஃபங்க் தீம்க்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் நிறைய ஜானர்ஸில் அவங்க பாடியிருப்பாங்க. அத்தனை இருக்கும், ரிதம் அண்ட் ப்ளூஸ் இருக்கும், லாட்டின் இருக்கும், ஃபங்க் இருக்கும், ராக் இருக்கும், டான்ஸ் மியூசிக் இருக்கும், வெரைட்டியான பாடல்கள் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த பாட்டும் ஒன்று. அதில் இது எக்கச்சக்கமாக ஹிட் ஆச்சு. எப்போன்னா 2003ல் எந்த ஷோவில் பார்த்தாலும் இந்த சுலாங்கள்லாம் ஒரே இந்த பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஹிப்ஹாப் பாடுறது. மூலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து போயிருக்கு. எப்படி இம்ப்ரெஸ் ஆகி அந்த பாட்டை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. பிளாக் ஐட் பீஸ் அப்படிங்கிறதா அந்த குரூப்போட பேரு. அது என்ன பிளாக் ஐடு பீஸு? கருப்பு கண்ணு பட்டானியா? இல்லை, அதுதான் வந்து காராமணின்னு நம்ம சொல்வோம். நம்ம ஊரில் கொங்கு மண்டலத்தில் தட்டப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சென்னையை பொறுத்த வரைக்கும் காராமணின்னு சொல்லுவாங்க. கண் காராமணிம்பாங்க. அது வெள்ளையாக இருக்கும், அதில் கண்ணு வச்ச மாதிரி ஒரு கருப்பு டாட் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக சவுளின்னு வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான பயிர். தினம் சாப்பாட்டில் அது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. நம்மளும் தட்டப்பயிர் குழம்பு இல்லாமல் சாப்பிட மாட்டோம் தான், பட் ஆனால் குறிப்பாக அந்த வெள்ளை காராமணி. அதை வந்து பேரா வச்சிருக்காங்க பாருங்க இந்த பசங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னா வில்லியம், அவரு வில் அயாம்னு மாத்திட்டு இருக்காரு. வில்லியம்னு ஒருத்தர், தே அப்பிள் ஆப்னு ஒருத்தர், டாபு, இவங்க மூணு ஆம்பளை பசங்க தானே. ஒரே ஒரு ஃபர்ஜின்னு ஒரு கேர்ளையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குன்னு அந்த பாட்டு தான் ஹெலி ஃபங்க். அது வந்து எப்படின்னா அந்த 6 கிராமி அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆகி 1 வின் பண்ணிச்சு. ஸோ அந்த பாட்டை வந்து உங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்துறது தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய பேசிட்டேன். சரி, உங்களுக்கும் இதை சொல்லலாமே தான். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பாட்டை. அண்ட் எஸ் ஜானகி அம்மா வாய்ஸோட டெப்த்துக்கு அவங்க ஹிப்ஹாப் வந்து அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கல்ல, பியூட்டிஃபுல்லாக. அதான் அந்த ரேப், அதை ரேப்பர்ஸ் அவங்க அந்த ரேப்பை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க பாருங்களேன்.

0: ஓகே, குவிஸ் கேட்டாச்சு, பாட்டு கேட்டாச்சு, அரட்டை கேட்டாச்சு, அப்புறம் என்ன? அடுத்த வாரம் இதோட சூப்பரா ஒரு அரட்டையோட வார வாரம் என்றோ கேட்டது பாடல் மெருகேறிட்டே போது பாருங்க. எப்படி ஒரு 250-300 பாட்டாவது நான் மண்டையில வச்சிருக்கேன். வார வாரம் அப்படியே எடுத்து எடுத்து போட்டு அந்த இசையமைப்பாளரை கௌரவப்படுத்துவோம். அப்புறம் முக்கியமா நான் இந்த வாரம் டஃபா கொடுக்கணும்னு நினைச்சேன், முடியவே இல்லை. பார்க்கலாம், அடுத்த வாரமாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமான குவிஸை யோசிச்சுட்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா? அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. நல்ல பாட்டை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். நேயர்கள், இதுவரை வசந்த இல்லம் அர்த்தம்

0: உள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்டீர்கள்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: குட் ஆஃப்டர்நூன். நேரம் 1 மணி. லஞ்ச் டைம் கேம் ஷோக்குள்ள நாம வந்தாச்சு. சாப்பிட நாங்க ரெடி ஆயிட்டோங்க. அதே மாதிரி கேம் ஷோக்குள்ளே நாங்க கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டா இது என்னங்க கேள்வி? கேம் ஷோவை உங்களுக்காக தான் 0422 அப்படின்னு கோவைக்கார முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன தீம்ல கேம் விளையாட போறோம் அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் சொல்லிடுவேன், அதை வந்து நீங்க நடிச்சு காட்டணும் சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஜன்னல் சீட்டு கிடைச்சிருச்சு, பிடிச்ச பாட்டு ஓடுது, அப்படியே கேட்டுக்கிட்டே போக போக அந்த காத்துல அப்படியே தூங்கிறீங்க. இறங்குற இடத்த தாண்டி வேற இடத்துக்கு போயிட்டீங்க. இப்ப நீங்க வந்து இறங்குற இடத்துக்கு வந்து சொல்லணும் இல்லையா? இப்ப வந்து அங்க கண்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் டெரரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற விஷயத்த அப்படியே நேச்சுரலா ஆக்ட் பண்ணி நாம கேட்க போறோம் இன்னைக்கு நம்ம ஷோல. அதனால நீங்க கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லஞ்ச் டைம் கேம் ஷோல விளையாட போறோம் அப்படின்னு சொல்றதை விட நடிக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசுனி.

0: அலெக்ஸ் பாண்டியன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். 1:06 ஆறினுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில லஞ்ச் டைம் கேம் ஷோக்குள்ள வந்தாச்சு, நானும் வந்தாச்சு, போனிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர் வெயிட் பண்றாங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கோத்தகிரியிலிருந்து பேசுறீங்களா? சரி, ஓகே, உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துடலாமா? அதாவது உங்ககிட்ட காசு இருக்கு, சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு குடுக்கறதுக்கு மனசுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்கள நீங்க வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத உங்களுக்கான நடிப்பு. ஓகே, டேக் போலாமா? 1-2 கேக்குறாங்களா? வச்சுக்கோங்க, இப்ப கால் வருது உங்களுக்கு. ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, என்னப்பா நல்லா இருக்கியா?
1: என்ன
0: பண்றது, வேலை நிறைய இருக்கு, அதனால போனும் பண்ண முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே காசு வேற டைட் ஆயி போச்சா, அதனால ஒரு 1000 ரூபாய் இருந்தா கேக்கலான்னு போன் பண்ண எப்படி நீ வச்சிருப்பேன்னு தெரியும்.
1: என்னப்பா
0: 1000 ரூபாய் இல்லையா? பெரிய பணக்காரர் நீங்க, ஒரு 1000 ரூபாய் கேட்டு குடுக்க மாட்டேங்கிறீங்க.
1: அக்கௌண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து லிமிட் அவ்வளவுதான் முடிஞ்சு. நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தா நான் அனுப்பிச்சிருப்பேன், நாளைக்கு பாக்கலாம். இன்னைக்கு
0: இல்ல. அப்படியா? சரி, ஒரு 1000 ரூபாய் வேற யாருக்கிட்டே வாங்கி தர முடியுமா? இன்னொரு கால் வருதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கை அனுபவம் போல இல்லீங்களா?
1: அதுதான் நடக்குது உண்மையில, எல்லாரும் இருக்காங்க.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர்.
2: சொல்லுங்களா.
0: நீங்க வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போறீங்க, போய் ஒருத்தங்களை பாக்க போறீங்க, போய் காலிங் பெல் எல்லாம் அடிச்சிட்டீங்க, சரிங்களா? உள்ள இருந்து வந்து கதவை திறக்கறாங்க, நீங்க யார பாக்கணும்னு கேக்குறாங்க, நீங்க பாக்க வந்தது யாருன்னு உங்களுக்கு மறந்து போச்சு, எப்படி சமாளிப்பீங்க?
2: என்ன சாமி, எனக்கு தெரியலையா?
0: அப்படிங்களா? ஏங்க, நீங்க தாங்க பாக்க வந்தீங்க, யார பாக்க வந்தீங்க, நான் உங்களை கேக்குறேன்.
2: தங்கராஜ்
0: வீடு இல்லீங்களே, இது வந்து சின்னசாமி வீடுங்க.
2: இந்த வீட்டுலதான் முதல் குடியிருந்தாங்க,
0: அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லீங்களா?
2: பழைய வீடு நினைச்சு நான் இங்க
0: வந்துட்டேன்ப்பா.
2: அவங்க வேற இங்க, அவங்க வேற ஏதாவது அட்ரஸ் குடுத்துருக்காங்களா, அவங்க போன இடம் தெரியுங்களா
0: அப்படிங்களா? இல்லீங்களே, அட்ரஸ் எல்லாம் எதுவும் குடுக்கல, போன இடமும் தெரியல. நீங்க என்னங்க சும்மா சும்மா வந்து காலிங் பெல் அடிச்சு கேட்டுட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லங்க? இங்க
2: இல்ல சாமி, நம்ம பழக்கம், இந்த பக்கமா வந்த பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
0: அப்படிங்களா?
2: அப்படின்னு கேட்டேன். அவங்க அட்ரஸ் கேட்டு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க.
0: அப்படிங்களா? நடிக்க சொன்னா நான் வந்து டைலாக்

0: வந்து நார்மலா பேசிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பேசிட்டு போனீங்க. இன்னைக்கு நம்ம வந்து இப்படிதான் விளையாட போறோம் சரிங்களா. நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவேன், நீங்க நடிச்சு காட்டணும், அது எப்படி நடிச்சு காட்டுறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க திறமையே வந்து வெளிப்பட போகுது. அதனால நீங்க கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 சொல்றதுல நான் வந்துட்டு என்ன கவனிங்க அப்படிங்கிற மாதிரி நேரம் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஆண்டி வெட்டிக்கிறாங்க.
0: சரிங்க, அங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நந்தராஜ் பேசுறேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: ஆண்டி வெட்டிக்கிறாங்க.
1: ஆ சரிங்க, அங்கிருந்து யார் பேசுறீங்க?
0: தங்கராஜ் பேசுறேன்.
1: தங்கராஜ் பேசுறீங்களா? சரி சரிங்க, உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துடலாமா? ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அங்க போய் ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க, ஸ்டேஜ்ல போய் மாப்பிள்ள பொண்ணோட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் வந்து அங்க இருக்கிற மாப்பிள்ள வந்து ஆமா நீங்க யாருன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு உங்களை தெரியல, நீங்க எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க? ஆமா ஆமா ஆமா, இப்ப நான் தான் அந்த கல்யாணத்துல இருக்க மாப்பிள்ளனு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கேக்குறேன், எனக்கு நீங்க யாரு, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்களே இதுக்கு
0: முன்னாடி.
1: எனக்கு மறதி நீங்களே சொல்றீங்களா?
0: அழைப்புகள் வந்துச்சு, நான் வந்தேங்க.
1: அப்படிங்களா, உங்க பேருங்க? அப்படிங்களா, உங்க பேருங்க?
0: தங்கராஜுங்க.
1: தங்கராஜுங்களா, எந்த ஏரியாங்க நீங்க?
0: அதாவது
1: வந்து கிழக்கால போய் வடக்கால வந்து மேற்கால தெக்கால எல்லாம் போய் வந்தோம்னா அப்படி ஒரு சொந்த நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ரைட், இந்த மாதிரிதான் நாம எனக்கு கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து விளையாடலாம், கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: சிங்கம் 2 படத்துல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்புல ஜாவேத் அலி பிரியா ஹிமேஷ் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் விவேகா. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். 1:17:23 கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், வெள்ளம்பட்டியிலிருந்து சிவாங்க.
0: ஓ ரைட்டுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஆரம்பமே அவர்களமா இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டீங்களா?
1: என்ன சாப்பிடலங்க, காலையில சாப்பிட்டதுதாங்க.
0: அப்படிங்களா? என்ன ஒரே படபடப்பா இருக்கீங்களே, என்னாச்சு? அப்படிங்களா, சரி ரைட்டுங்க. உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துடலாமா?
1: சொல்லுங்க.
0: அதாவது நீங்க வீட்டுல இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துல கிளம்பணும் சரிங்களா? நான் வந்து உங்களோட சொந்தக்காரரு, நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன். வந்து உட்கார்ந்து பேசுறேன் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்ப நீங்க வெளியவும் போகணும், என்ன வந்து சங்கடப்படாம அனுப்பிச்சு வைக்கணும் சரிங்களா? இப்ப என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வைப்பீங்க அப்படிங்கறதா?
1: அவங்க ரூட்லயே போய் தான் அனுப்பணுங்க. உதாரணமா
0: இப்ப நான் ஸ்டார்ட் பண்ற பாருங்க, ஒரு 12 மணிக்கு பஸ் ஏறினா இங்க நேரம் வந்து பார்த்தா மணி 1 போச்சு. சரி சாப்பிடலான்னு பார்த்தா நான் சாப்பாடும் வேற வீட்டுல செய்யல, நீ உங்க வீட்டுலதான் சாப்பிடலான் இருக்க. என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க?
1: என்ன
0: பண்றது, அப்படியே இந்த பக்கமா வந்தனா சரி பாத்து ரொம்ப நாள் ஆயி போச்சு, அதான் உன்னையும் மனைவி எல்லாம் பாத்துட்டு அப்படியே போலான்னு சொல்லிட்டு வந்த.
1: ரொம்ப சந்தோஷமாப்பா. என்ன சாப்பிடுற சொல்லு.
0: என்ன சாப்பிடல இன்னைக்கு வேற, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும். சிக்கன் சமைச்சறியா?
1: அவ்வளவுதானே, எவ்வளவு நேரம் ஆயிருப்போம், நான் போற வேலையை கொஞ்சம் தள்ளி போட்டா போகும். நீ வந்த வராத
0: வந்திருக்கிற,
1: மனசார வயிறார ஒருவா சமைச்சு போடலாம், அது எனக்கும் மனசு கேட்காது.
0: சரி சரி, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரெல்லாம் போய் ஒரு சாயங்கால நேரமா சுத்தி பாக்கலாமா?
1: போலாமாப்பா, அதனால என்ன போனா போட்டு.
0: இப்படியே பேசி பேசி நீங்க போற விஷயத்தையே மறந்துடுவீங்க தானே?
1: இல்லங்க, வராதான் வந்திருக்கீங்க, அப்புறம் நம்ம கவனிச்சு அனுப்பலீன்னா அது ஒரு அநாகரிகமான விஷயமா போயிருங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, சூப்பரா பேசுனீங்க.
1: வந்தவங்க முதல்ல பாக்கலாங்க, அப்புறம் போற ஜோலியும் கூட இன்னொரு நாள் தள்ளி போன போகுங்க.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். நான் வந்துட்டு நான் போயிட்டேங்க அப்படின்னு இருக்காங்க. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: காங்கேயத்துல இருந்து அருண்குமார்.
0: ஓகேங்க, உங்களுக்கான சிச்சுவேஷன் கொடுத்துடலாமா? சும்மாவே இருக்குது. இப்ப நீங்க வந்து எனக்கு போன் பண்ணி இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேக்க போறீங்க.
2: சரிங்க,
0: ஆனா நான் வந்து உங்களுக்கு தர
2: மாட்டேன்.
0: நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? கால்
2: பண்ணுங்க.
0: நீங்க யார் பேசுறீங்க?
2: நான் காங்கிட்டல் பேசுறேங்க. நேத்து நம்ம ரேடியோ போட்டு வாங்கிட்டு போனோம்லங்க.
0: சரி சரிங்க.
2: அந்த ரேடியோ போட்டு பாட மாட்டீங்களா?
0: பாட மாட்டேங்குதுங்களா?
2: ஆமாங்க.
0: பேட்டரி எல்லாம் போட்டீங்களா?
2: எல்லாம் போட்டு பாத்துட்டுங்க. பேட்டரியும் போட்டு சார்ஜ் போட்டு பாத்துட்டுங்க. போட்டி ஆன் பண்ணா ஆன் ஆகுதுன்னு பாட்டே வர மாட்டீங்களா?
0: அப்படிங்களா? கீழே எதுவும் போட்டீங்களா? என்ன
2: கீழே எல்லாம் போடலீங்களா? நல்லா பாத்துருந்துங்க.
0: அப்படிங்களா? சரி,
2: பிரிச்சு பார்த்து சார்ஜ் போட்டு பார்த்தாலும் சார்ஜ் எல்லாம் புள்ளுன்னு சொல்லுது. ஆனா இங்க பாட மாட்டீங்களா?

0: எங்க ரேடியோவே மொத்தமா பிரிச்சுட்டா அப்புறம் எப்படிங்க பாடும்?
1: பாட்டு
0: பாடுறீங்களா?
1: நீங்க வாங்கிட்டு போன பொருள் இனிமையா இருக்குங்களா?
0: அருமையான பெட்டிங்க பாடுங்க.
1: அவங்க எப்படி ரெடி பண்றதுன்னு
0: சொல்லிடுவாங்க.
1: என்னங்க எப்படியாவது பேசி வாங்கிடுவீங்க போல இருக்கேன். சூப்பருங்க, சூப்பருங்க, அழைத்து பேசுறதுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நீங்க ஒரு ஊருக்கு போகணும், பஸ்ல போயிட்டு இருக்கீங்க.
1: மறந்து தூங்கிட்டீங்க, இறங்குற ஸ்டாப் தாண்டி போயிட்டீங்க. இப்ப கண்டக்டர் வந்து கொஞ்சம் டெரரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நீங்க வந்து சொல்லணும். அப்ப நீங்க வந்து என்ன பேசுவீங்க அப்படிங்கறத. ஓகேங்களா?
2: சரிங்க மேடம்.
1: சொல்லுங்க. ரைட் ரைட் போலாம், எல்லாம் ஏறிக்கோங்க.
2: ஐயோ, நான் இறங்குற இடம் விட்டுட்டு வேற இடம் இறங்கி ஸ்டாப் போயிட்டு கண்டக்டர் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுங்க.
1: நான் தாங்க இப்ப கண்டக்டர், நீங்க எங்கிட்டதான் சொல்லணும்.
2: நீங்களா கேட்கற?
1: ஆமா ஆமா.
2: சரிங்க சார், நான் இறங்குற இடம் விட்டு வேற ஸ்டாப் போயிடுச்சுங்க சார், கொஞ்சம் பஸ் நிறுத்துங்க சார்.
1: இப்ப இறங்குற இடம் வர வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த?
2: நடந்துதான்
1: நீங்க இறங்குற ஸ்டாப் போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகி போச்சு. கேட்டா பாட்டு கேட்டேன்னு சொல்லி சொல்றீங்க. நடு ரோட்ல நிறுத்தின எங்களை என்ன சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க.
2: என்னங்க மேடம்?
1: நீங்க இறங்குற ஸ்டாப் வந்து 10-15 நிமிஷம் ஆகி போச்சுங்க. நீங்க பாட்டு கேட்டு படுத்து தூங்கிட்டீங்க.
2: அதாவது தலுப்பா இருந்தா பாட்டு நல்ல பாட்டா இருந்தது சார், அதனால கேட்டுட்டேன் சார். கொஞ்சம் தயவு செய்து பஸ் நிறுத்துங்க சார்.
1: சரிங்க, உங்களுக்காக நிறுத்துற இறங்கிக்கோங்க. சரிங்களா?
2: ரொம்ப நன்றி.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், அழைத்து பேசுறதுக்கு நன்றி. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வந்து மணிவந்தன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா?
3: இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பாத்தப்பா,
1: சரி
3: அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லதுன்னாங்க.
1: சரி சரி.
3: அதனால சரி போயிட்டு வரலாம்னு சொல்லி

0: உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம்.
1: சரி, என்னைக்கு போலாம்னு ஐடியா இருக்கு?
0: வர ஞாயிற்றுக்கிழமை.
1: ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா? அன்னைக்கு கிரிக்கெட் வேற விளையாட போகணுமே.
0: போலாம். இல்ல, நம்ம டாக்ஸி புக் பண்ணிக்கலாம்.
1: டாக்ஸி புக் பண்ணா அது காசு வேற நிறைய செலவாகுமே. என்கிட்ட காசு வேற இல்லையே.
0: பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இது கூட நான் பண்ண மாட்டேனா?
1: இப்படி பேசி பேசி கூப்பிட்டு போயிருவீங்களா?
0: கண்டிப்பா மேம்.
1: இந்த மாதிரி எவ்வளவு டூர் பிளான் பண்ணி கேன்சல் ஆயிருக்கு?
0: அப்படி இல்ல இல்லைங்க மேம், ஆனா ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணி போயிடுவாங்க மேம்.
1: பரவாயில்ல, உங்க கேங் நல்ல கேங்கா இருக்கு. எங்க கேங்லாம் வந்து டூர் அப்படினாலே தெரிச்சு ஓடிடுவாங்க.
0: டூர்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கன்வீனியன்ட்டா ஃப்ரீயரா பிளான் பண்ணிட்டோம்னா கரெக்டா எல்லாரும் அந்த டைம்ல ஃப்ரீ ஆயிடுவாங்க.
1: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சி அழைத்து பேசுவதற்கு நன்றி. கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: ஆளினால் அழகுராஜா படத்திலிருந்து எஸ் தமனுடைய மியூசிக்ல சூரஜ் சந்தோஷ் ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார். தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவிலா. அடுத்த நேர் வணக்கம். அப்பா காதே போயிருச்சு, ரைட்ல இருந்து லெஃப்ட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு என்ன கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன், அதுக்கு வந்து நீங்க நடிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அடுத்து வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு இதான் வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. பேசுவோம். வணக்கம். நீங்க கடை தெருவுக்கு வரீங்க, நான் வந்து அங்க ஒரு கடை வச்சிருக்கேன் சரிங்களா. நீங்க ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க, அத நான் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 500 ரூபாய்க்கு அதை வாங்கணும். எங்கிட்ட எப்படி பேரம் பேசி வாங்குவீங்க? அதுதான்
1: இருக்குது.
0: ரொம்ப
1: எனக்கு
0: ₹1000
1: நன்றி.
0: ரைட்டு, பாத்தீங்களா எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம கேம் ஷோல தொடர்ந்து விளையாடலாம். இப்போ பாட்டு.

நேரம் 1:44 நாற்பதினுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோவில லஞ்ச் டைம் கேம் ஷோ கேட்டீங்க. இன்னைக்கு சூப்பரா கலகலப்பா பட்டை கலப்பு இருக்கு நம்ம கேம் ஷோ. அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணாங்க நம்ம லிசனர்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசுனி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னும் சில நொடிகள்ல மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3

புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51ஆக அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1ஆம் தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார்.
தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1

0: முதல் 19 வரை வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50,00,000-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 ஆண்டு மார்ச் 9 நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று 1 அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்திரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12 நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7 முதல் வருகின்ற 16 வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு 1 மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேரம் 1:55:33 நொடி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைஞ்சிருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. ஓகே ரைட். இன்னைக்கு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 24°C இருக்கும். திருப்பூரில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C இருக்கும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 25°C இருக்கும். சேலத்தில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C இருக்கும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கு அதிகபட்சமாக 22°C, குறைந்தபட்சமா 17°C.

0: country prepared for Typhoon Dolphin. The outer bands of the storm hit northern Taiwan yesterday, including the capital Taipei, bringing rain. Some Taiwanese airlines also cancelled their flights to China. Iran insists on U.S. concessions before opening the Strait of Hormuz. Security Chief of Iran, Mohammad Bagheer Jolgar, has issued a list of demands for the U.S. to fulfill before Iran would reopen the Strait of Hormuz. Published by state media, the list includes measures such as lifting the U.S. naval blockade, withdrawing military forces, and permanently ending the war. Secretary of Iran's Supreme National Security Guard, Zolgadr, has also called for the U.S. to compensate Iran for damage caused by the conflict and release frozen Iranian assets. In Canada, the westernmost province of British Columbia has declared a state of emergency as a fast-moving wildfire destroyed homes, trapped residents, and forced more than 20,000 people to flee communities. Premier David Eby announced the emergency as more than 100 wildfires burned across the province. Nearly half of them were out of control. Eby said that some residents were trapped and had to be rescued. The entire community of Summerland, home to about 12,000 people, was ordered evacuated overnight, along with about 8,000 people in and around nearby Peachland. In badminton, India's Ashmita Chalia has clinched the women's singles champion at the Korea Masters tournament today. Ashmita defeated China's Han Qianshi. The shuttler recovered from losing the opening game to prevail 14-21, 21-14, 21-14 in 53 minutes. With this win, she claimed her first BWF title. She has also become the first Indian to win the Korea Masters. And it's the second consecutive women's singles title for India after Tanvi Sharma's victory at the Taipei Open last week. India's medals tally rises to 3 at the World Athletics Under-20 Championship in the United States. Basant Kumar Meghwal won a silver in high jump, while Shahnawaz Khan wins a bronze in the long jump today. In men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meter to win a silver medal. And now, before we end the bulletin, the headlines once again. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country to celebrate patriotism and national unity. Home Minister Amit Shah says three new criminal laws introduced by government are aimed at providing time-bound justice through technology-driven mechanism. NIA arrests one accused in connection with seizure of huge consignment of illegal explosives in Mallappuram, Kerala. Fresh rains revive floods concerns in Odisha, with water level rising in several rivers. Alert issued for very heavy rainfall of Uttarakhand and Chhattisgarh today. In China, more than 1,300 flights cancelled and over 3 lakh people relocated ahead of Typhoon Dolphin. And in badminton, Ashmita Chalia clinches her first BWF World Tour title at the Korea Masters 2026. And with that, we end the Midday News.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை இன்னைக்கு நாம பார்க்க போற திட்டம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம். பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா PMGKAY அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் மாதம் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இலவச உணவு தானியம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கு மாதாந்திர ஒதுக்கீடு இலவசமாக கிடைக்கிறது. இரண்டாவது அளவு. முன்னுரிமை குடும்பங்களுக்கு நபர் ஒருவருக்கு 5 கிலோவும், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 35 கிலோவும் வழங்கப்படுகிறது. மூன்றாவது பயனாளிகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழைகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பயன்பெறுகின்றனர். நான்காவது நீட்டிப்பு. ஏழை மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த திட்டம் மேலும் நீடிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. இதெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்.

அடுத்ததா, பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, ஏழை எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைத்தல். இரண்டாவது, எவருக்கும் பசியின்மை இல்லாத நிலையை உருவாக்குதல். மூன்றாவது, அவசர காலங்களிலும் தொற்றுநோய் காலகட்டங்களிலும் பொது விநியோக முறை மூலம் மக்களுக்கு தொடர்ந்து உதவுதல். இதெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இதுவரைக்கும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: கேட்ட பாட்டு உனக்கும் எனக்கும் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடினது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 2:30.

0: 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: டாக்டர், நாங்களும் இன்னைக்கு ரொம்பவும் நலமா இருக்கிறோம். நீங்க வந்து இந்த புற்றுநோய்க்கான கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதுல வந்து இந்த புற்றுநோய், அது வந்து நிறைய வகையான புற்றுநோய்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். சோ வந்து இந்த கதிரியக்க சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க சொல்ல போறீங்க. முதலாவது, இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கு கதிரியக்க சிகிச்சை முறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நாங்க நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: முதல்ல, புற்றுநோய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தேவையில்லாத செல்கள் வளர்ச்சி அடைறதுனால வர ஒரு வகையான நோய். உடம்புல பல இடங்கள்ல, இப்ப பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா மார்பகம், கர்ப்பப்பை, கர்ப்பப்பை வாய் போன்ற இடங்கள்ல வரலாம். ஆண்களுக்கு வந்து வாய்ப்பகுதியில, நுரையீரல் பகுதியில, அப்புறம் எல்லாருக்குமே வந்து வயிற்றுப்பகுதி, குடல் பகுதி, இது மாதிரி பல இடங்கள்ல புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரத்த புற்றுநோய்ங்கிறது தனியா இருக்கு. ஜென்ரலா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்ப புற்றுநோய் வந்து சாலிட் டியூமர்ஸ், அதாவது கட்டி வகையான புற்றுநோய், அதே மாதிரி ரத்த புற்றுநோய் ஹெமட்டலாஜிக்கல் கேன்சர்ஸ்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். இதுல இந்த சாலிட் டியூமர்ஸ்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய கட்டி, அது எல்லா விதமாகவும் தெரியும். ரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது அது தனியா ஒரு கட்டியா தெரியாது, அது ரத்தத்துல கலந்துருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலா சொல்றது. காரணங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒவ்வொரு வகையான புற்றுநோய்க்கு ஒவ்வொரு வகையான காரணங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து சிகரெட் புகையிலைனால பல வகையான புற்றுநோய்கள் வருது. சிகரெட் புகையிலை போன்ற பழக்கங்கள்னால பாத்தீங்கன்னா முக்கியமா வாய்ப்பகுதியில புற்றுநோய் வருது, நாக்குல வரக்கூடிய புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், குடல் புற்றுநோய், இதெல்லாம் வருது. அதே மாதிரி மது பழக்கத்தினால நிறைய பேருக்கு குடல் புற்றுநோய், தொண்டையில வாயில வரக்கூடிய புற்றுநோய்கள், அப்புறம் மலக்குடல் புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்கள் மது பழக்கத்தினால வருது. இது மாதிரி புற்றுநோய் வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல வருது இல்லாம உணவு வகைகள்லயும் சில புற்றுநோய்கள் வருது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உணவு குழாய் புற்றுநோய், ஈசோஃபேகஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் மலக்குடல் புற்றுநோய் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ரொம்ப நிறைய ஹோட்டல் சாப்பாடு. ஹோட்டல் சாப்பாடுனாலே நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா சில வகையான சாப்பாடுகள் இந்த ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது ஃப்ரெஷ் ஃபுட் இல்லாத நம்ம வீட்டுல வந்து சமைக்கிற உணவு இல்லாம நிறைய வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஹோட்டல்ல இருந்து வாங்கி நம்ம குக் பண்ணி சாப்பிடுறது, இல்ல ரொம்ப நாள் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட்ஸ் இது மாதிரி சாப்பிடுறது, அப்புறம் வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் ஒரு பாசிபிலிட்டி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு பாசிபிலிட்டி, இதனால குடல் வகையான புற்றுநோய்கள் அதெல்லாம் வருது. இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் மூலமா வர புற்றுநோய்கள். அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்காவே சில பேருக்கு வந்து லேடிஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஒரு வகையான ஜெனட்டிக்கா, அதாவது வந்து அம்மா கிட்ட இருந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாம கர்ப்பப்பை புற்றுநோய்கள் கூட சில வாட்டி பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாம இந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாம சில வகையான புற்றுநோய்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மரபணு கோளாறுனால, அதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்லுவோம், அந்த மரபணு கோளாறுனால வரக்கூடிய புற்றுநோய்களும் இருக்குது. கதிரியக்க சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரேடியோ தெரப்பி அப்படிங்கிறது ஒரு வகையான எக்ஸ்ரே தெரப்பி. அந்த எக்ஸ்ரே தெரப்பி வந்து ஜென்ரலா இந்த சாலிட் டியூமர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த வகையான கட்டி மாதிரியான புற்றுநோய்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையா இருக்குது.

0: எத்தனை வகையான புற்றுநோய்களுக்கும் வந்து சிகிச்சை முறைகள் அப்படின்னு ஒன்று இருந்துட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய புற்றுநோய் அப்படின்னு எதையே சொல்லுவீங்க?
1: முக்கியமாக கவனிக்கக்கூடிய புற்றுநோய் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில புற்றுநோய்களை வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களை நிறுத்துறது மூலமா தடுக்க முடியும். அது மாதிரி சில புற்றுநோய்களை வந்து நம்ம ஏற்கனவே வந்து முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து லேடிஸுக்கு வந்து மார்பக புற்றுநோய், அதாவது பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, 30 வயசுக்கு மேலே இருந்தே மகளிர் வந்து அவங்களாவே செல்ஃப் எக்ஸாமினேஷன், அவங்க சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுக்கு உடம்புல வந்து மார்பகத்தில் ஏதாவது கட்டி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை பழக்கம் இருக்கவங்களுக்கு வந்து வெளியில இப்ப வாய்ப்பகுதியில தொண்டப்பகுதியெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறா ஒரு புண்ணோ இல்ல வந்து வெள்ளையா பேச்சஸ் மாதிரி தெரியும், இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா புற்றுநோயும் நம்ம முன்கூட்டியே வந்து கணிக்க முடியாது. ஆனா ஜென்ரலா இந்த மாதிரி மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய் கூட சில பேருக்கு வந்து ஒரு அப்நார்மலா ரொம்ப நாளா வந்து சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பவல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வந்து மோஷன் போறது, அது வந்து அவங்களுக்கு அந்த ஹேபிட் ப்ராப்பரா இருக்காது. சில பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை போகும், சில பேருக்கு அடிக்கடி வயிற்று வலி இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷியஸா இருந்து கண்டுபிடிக்க முடியும்.
0: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்தும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்தும் நம்ம நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்போமா?

0: ஃபார்ம் டு சிட்டி.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
0: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: இப்ப வந்து புற்றுநோய்கள் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க, இதுல வந்து பல்வேறு வகையான புற்றுநோய்கள் எல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப வந்து இந்த மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு, கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன மாதிரி இருக்கும், இல்ல ஒற்றுமைகள் என்ன மாதிரி இருக்கும், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா ரெண்டுமே வந்து, கர்ப்பப்பை அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல எண்டோமெட்ரியம் ஆர் யூட்ரஸ்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய்னா செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பை முடிகிற இடத்துலதான் வந்து கீழே வந்து கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த ரெண்டுத்திலுமே வர புற்றுநோய் வந்து கொஞ்சம் வேற வேற வகையான வகைகள், ரெண்டுத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டும் வேற வேறையான வகைகள் வரும். இந்த கர்ப்பப்பையில் வர புற்றுநோய்க்கு வந்து முடிஞ்சவளுக்கு இயர்லியாவே வந்து கண்டுபிடிச்சா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த முழு கர்ப்பப்பையுமே ரிமூவ் பண்ண முடியும், ஆபரேஷன் பண்ணி அந்த முழு கர்ப்பப்பையுமே ரிமூவ் பண்ணலாம். ஆனா அதே நேரத்தில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது ஆபரேஷன் பண்றதுங்கிறது ரொம்ப சின்ன கட்டியா இருந்தா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டா வந்து கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது ரேடியோ தெரப்பி தான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு புற்றுநோயிலையும் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ரெண்டு புற்றுநோயிலுமே வந்து அதிகமான ரத்தப்போக்கு வருது, அப்புறம் வந்து அடிக்கடி வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிவயிறு வலி இருக்கலாம், பின் முதுகு வலி இருக்கலாம், அப்புறம் அடிக்கடி யூரின் போற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். இது மாதிரி வந்து கர்ப்பப்பை புற்றுநோயிலையும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலையும் இந்த மாதிரி அறிகுறிகள் காமனாக வரலாம். அது மாதிரி வரப்ப கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய கைனகாலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி அல்லது ஒரு புற்றுநோய் நிபுணரை கன்சல்ட் பண்ணி அது என் வகையான பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.
3: ஏஜ் குரூப் நம்ம பிரிச்சுக்கலாம், இப்ப எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து அதிகமா புற்றுநோயினால பாதிக்கப்படுறாங்க?
4: சில வகையான புற்றுநோய்கள் வந்து ஏஜ் குரூப் வந்து கம்மியான வயசுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிம்போமா மாதிரி கேன்சர்லாம் வந்து ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு வரும். அதே மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனா வரக்கூடிய புற்றுநோய்னு சொல்லி பார்த்தா எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய், அது 20 வயசு மேல இருக்கவங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ஆண்கள்ல வந்து வயது அதிகம் இருக்கவங்களுக்கு 60-70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வரலாம். இதை தவிர ரொம்ப காமனான ஏஜ் குரூப் வந்து இந்த நடுத்தர வயதுல உள்ள இந்த 20-60 இருக்கவங்களுக்கு தான் வந்து புற்றுநோய் ரொம்ப காமனா வருது. குறிப்பா ஆண்களுக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியாவில வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அது வந்து வாய்ப்பகுதி மற்றும் தொண்டை பகுதியில் வரக்கூடிய கேன்சர். ஏன்னா ஆண்களுக்கு வந்து அதிக ஸ்மோக்கிங் புகையிலை பழக்கம்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கேன்சர் ரொம்ப காமனா வருது. இந்த 20-60 வயசுல ரொம்ப காமன். அதே மாதிரி நுரையீரல் புற்றுநோயும் காமன். பெண்களுக்கு ரொம்ப காமனா வரக்கூடிய கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப காமனா வருது. அதுக்கப்புறம் லங் கேன்சர் ரொம்ப காமனா வருது. குழந்தைகளுக்கும் சில வகையான புற்றுநோய்கள் வருது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, 10 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு சில வகையான மூளையில வரக்கூடிய கட்டிகள், கிளையோமா, அதே மாதிரி மெடுலோபிளாஸ்டோமா, எப்பண்டைமோமா மாதிரியான மூளையில வரக்கூடிய கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்றுல வரக்கூடிய கட்டிகள்னு பார்த்தோம்னா நெஃப்ரோபிளாஸ்டோமா, வில்ம்ஸ் டியூமர், இது மாதிரி கட்டிகள் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. இன்னொன்னு குழந்தைகள்ல ரொம்ப காமன் என்னன்னா ரத்த புற்றுநோய்கள், லுக்கீமியான்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த புற்றுநோய்கள் குழந்தைங்கள்ல ரொம்ப காமனா வரக்கூடிய புற்றுநோய்களா இருக்குது.
3: இப்போ வந்து எந்த புற்றுநோய் வந்து பார்த்துட்டோம்னா உடனடியாக கியூர் பண்ண முடியும், முன்னாடி வந்து புற்றுநோய்னு சொன்னோம்னா கியூர் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புற்றுநோய் வந்துருச்சுனாலே இது வந்து 100% கியூரபிள்ங்களா?
4: புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்தில் நம்மளுடைய ஊர்லையும் சரி நிறைய நம்மளுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து புற்றுநோய் வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியாது, புற்றுநோய் வந்தாலே மரணம் தான், கண்டிப்பாக இறந்துருவோம்னு சொல்லி கூடிய பயம் வந்து இன்னைக்கும் கூட நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட அதுக்கான சரியான விழிப்புணர்வு கண்டிப்பாக இல்லை. அதுக்கு என்ன காரணம்?

0: அப்படின்னா புற்றுநோய் பற்றி அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு, எப்படி நம்ம ஊர்ல வந்து புற்றுநோய் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கிட்டத்தட்ட 100-150 வருஷமா புற்றுநோய்க்கு பல வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகியிருக்கு. 1903 வருஷத்திலேயே வந்து மேடம் மேரி கியூரி அப்படிங்கிறவங்க நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, அவங்க வந்து புற்றுநோய் அந்த கதிரியக்கத்தை தான் அவங்க முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த கதிரியக்கத்தை வந்து அவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. முதல் முதல்ல லுக்கீமியா மாதிரியான நோய்களுக்கு அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அன்னிலிருந்து இன்று வரைக்கும் புற்றுநோய்க்கு கதிரியக்க சிகிச்சையில் வந்து பல வகையான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ரேடியோ சர்ஜரி புற்றுநோய்க்கான ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்னைக்கு கேன்சர் சர்ஜரி வந்து மினிமலிஸ்டிக்காக ஈவன் ரோபோட் யூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு கூட சர்ஜரிஸ்லாம் ரொம்ப டெவலப் ஆகியிருக்கு. அதே மாதிரி கீமோதெரப்பி, இம்னோதெரப்பி, கீமோதெரப்பிங்கிறது நரம்புல குளுக்கோஸில் கலந்து போடக்கூடிய ஒரு மருந்து. அது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா எந்த ஜீன்னால கேன்சர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஜீனை அழிக்கிறதுக்கான மருந்து டார்கெட் தெரப்பி, இம்னோதெரப்பிங்கிற மாதிரியான மெடிசின்ஸ் சொல்றாங்க. அந்த மெடிசின்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனைனால தான் கேன்சர் டெவலப் ஆயிருக்கு, இந்த மரபணு பிரச்சனைனால தான் அவங்களுக்கு கட்டி வளர்ந்துருக்குன்னா அந்த மரபணுவை கொள்ற மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதனால புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டறிஞ்சா, முன்கூட்டியே கண்டறிஞ்சா 100% புற்றுநோயை குணப்படுத்த முடியும். கண்டிப்பா மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கான கொடுக்கப்படும் சிகிச்சை முறைகள், என்னென்ன வகையான புற்றுநோய்கள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பத்தி நிறைய தகவல் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: இன்றைய நிகழ்ச்சியில புற்றுநோய்களின் வகைகள் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க, அது எந்த வயதினர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, அதற்கான சிகிச்சை முறைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம இப்ப வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன வகை இருக்கும்?
3: கோவை எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்க வேண்டியது என்னவென்றால், புற்றுநோய்க்கான காரணங்கள் என்ன, அது எப்படி வந்து அதோடைய அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். கண்டிப்பா வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, முதல்ல வந்து புகை பழக்கத்தை கண்டிப்பா விட்டுறணும், மது பழக்கத்தையும் கண்டிப்பா விட்டுறணும். புற்றுநோய்க்கான ரொம்ப முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சரியான உணவு பழக்கங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண முடியும், பெரும்பாலான புற்றுநோயிலிருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஆனா அதை மீறியும் வந்து புற்றுநோய் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வகையான புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு வகையான அறிகுறிகள் இருக்கு. அது உங்களுக்கு ஏதாவது வர மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற டாக்டரை வந்து அணுகுங்க. புற்றுநோய்க்கு இன்னைக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, ஏர்லியா கண்டுபிடிச்சா கண்டிப்பா வந்து கேன்சர் அப்படிங்கிற பயப்படவே தேவையில்லை, நல்லா குணப்படுத்திட்டு நல்லா வாழலாம். பல பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் இருந்தும் கூட அதுல இருந்து முழுமையா குணமடைஞ்சு அவங்க நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்பும் செய்தி.
2: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் இதை சார்ந்த நிறைய தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 ஊர் பொறுத்திலே நிகழ்ச்சியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேயர்களே.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்தவொரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30

0: எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
3: இன்பம் எங்கே இன்பம் எங்கே?
2: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. அழைத்தமைக்கு நன்றி.

0: கிராமஃபோனம் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நேயர்கள் வந்து உங்களுடைய பேரில் பாட்டு கேட்காம நிறைய பேர் வேறு வேறு பேர்லாம் பாட்டு கேட்குறீங்க. அந்த மாதிரி பாட்டு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சங்கடமாகும். ஸோ உங்களுடைய பேர்லேருந்து பாட்டு கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: குள்ளக்காப்பள் சித்ராமணி பேசுகிறப்பா.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: எனக்கு அன்னையில்லம் படத்துலேருந்து மடி மீது தலை வைத்து விடிய பாடி
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், பராசக்தி, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
2: கூந்தல் கருப்பு, அந்த பாடல் போடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: மரணல் முத்து படத்துல இருந்து தாமரப்பு குளத்துல அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து ஆர்வம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: பொன்னூஞ்சல்ல இருந்து பாட்டு
0: கொடுத்துடலாங்க.

0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 3:25 கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க வராங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடுல இருந்து அக்பர் பேசுறீங்க மேடம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: எனக்கு படிக்காத நிலை படத்துல இருந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ.

0: மணி மண்டே 30 நிமிஷம் கிராமபோனம் 103 நிகழ்ச்சி கேட்டுச்சுக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவேலிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க
1: மேடம்? காவல்காரன் படத்துல இருந்து நினைத்தேன் வந்தா 100 வயது அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: கிராமபோனம் 101 நிகழ்ச்சியில இணை கூட அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: விஜயலட்சுமி திருப்பூர்ல இருந்து.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: நம் நாட்டில இருந்து போடுங்க. வாங்கய்யா வாத்தியார் ஐயா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம், எஸ் முத்துக்குமார் பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: தெய்வ பிறவி படத்தில் இருந்து கே ஜமுனா ராணி பாடிய காலை வயசு கட்டான சைஸ்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நிமிஷம் ஆச்சு. கிராமஃபோனம் 100 நிகழ்ச்சியில லிசனர்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு கேட்க வர்றாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் தடியில இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: பாவ மன்னிப்பு படத்துல இருந்து சாய வேட்டி தலையில கட்டி அந்த
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கணபதியில இருந்து பீரா பேசுறேன்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: நெஞ்சில் இருந்து போதும் பாடுவேன். அந்த பாடு
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்க வராங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ராவத்தூர் அங்கமுத்து பேசு மேடம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: உருவிலக்கு பாடல் மேடம். நாங்க புதுசா கட்டிக்கிறோம் பாடல் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

நேரம் 3:59 45 நம்ம கிராமஃபோன் 103 நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் அனைவரும் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிங்க அப்படின்ற நிறைவோட நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறக்கூடிய நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 104 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:28. நேர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை ஷோல உங்க கூட இணையதுனா ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். அற்புதமான இனிமையான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல்

என் உயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பட்டிக்காட்டான் திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில கே எஸ் சித்ரா மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் கேட்கலாம்.

நேர்கள் கேட்ட பாடல் ஊரெல்லாம் உன்பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஊரை விட்டு ஊர் வந்த திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.

மயக்கமாலை நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் ஜானகி மற்றும் மனோ பாடிய பாடல், பாடலாசிரியர் கங்கை அமரன்.

குறிப்பிட்ட பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதுமனிதன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் வைரமுத்து.

0: தொடல மாடசாமி வேட்டைக்கு போற மாதிரி விளையாடி பாக்கலாமாடா. அப்ப நீதான் பீப்பி
1: பீப்பி,
0: டேய் நீதான் கொட்டு டுடும்
1: டுடும் டும்.
0: டேய் ரத்னம், நீதான்டா பாட்டு.
2: சரி சரி சரி,
0: ஆரம்பிக்கலாமா?
1: ஓ
0: டேய் அடிங்கடா.

சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில உமாரமணன், கல்பனா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில தொடர்ந்து இது நம்ம பூமி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் வாலி.

நீர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நைட்டு 9:15 இந்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சியை கேட்கலாம். 4:54 மயக்கும் மாலை நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் ஆர். பாக்கியநாதன்.

நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 7:30 ஏறும் வரும் நிகழ்ச்சியில இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து கோயம்புத்தூர் கீரணத்தம் வி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் மாலை 4:59:35. மயக்குமாலை நிகழ்ச்சியில அற்புதமான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்றோம் அப்படின்ற நிறைவோட நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறக்கூடிய நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். நேர்களே, இன்னும் சில நொடிகள்ல செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டா 5:02 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு சண்டே அப்படின்னாலே சாயந்தரம் 5 மணிக்கு என்ன இளமை புதுமை தான். சோ இன்னைக்கு வந்து என்னென்னலாம் ஸ்பெஷல் டேஸ் இருக்கு அப்படிங்கறதோட சேர்த்து வரக்கூடிய வாரங்கள் என்னென்ன டேஸும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சேர்த்து வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கூடவே சூப்பரான சாங்ஸும் உங்களுக்காக ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். பிளே மட்டும் பண்ணா

போதும் ஐஷு, சூப்பரா நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலா வேட்டைக்காரன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

ஞாபகத்துல இருந்திருக்கும், சில பேர்த்துக்கு ஞாபகத்துல இல்ல. அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த தினத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குவிட் இந்தியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் வந்து இன்னைக்குதான். இந்தியா வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்துச்சு. பல வருஷமா, பல ஆண்டுகளாக அமைதியான ஒரு போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கூட சுதந்திரம் கிடைக்காததால இந்தியாவை உடனடியாக விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசு வலியுறுத்துது. அப்போ இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட தினம் இன்று. சோ இந்த இயக்கத்தை தொடங்கிய போது மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முழக்கத்தை வந்து கொடுத்தாரு. இந்த முழக்கம் நாடு முழுவதும் மக்கள் கிட்ட ஒரு சுதந்திர உணர்வை ஏற்படுத்துச்சு. இயக்கம் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே நிறைய தேசிய தலைவர்களை வந்து கைது செஞ்சாங்க. இருந்தாலும் கூட மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள் அப்படின்னு அனைத்து தரப்பு மக்களும் தன்னிச்சையாக போராட்டத்தில் நின்று பங்கேற்று அந்த சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தாங்க. ஸோ இந்த இயக்கம் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. ஸோ அதற்கு பிறகுதான் நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. சோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த ஒருமித்த கருத்தோடு அனைவரும் சேர்ந்து முயற்சிக்கும் போது கண்டிப்பா அது வந்து சக்சஸ் தான். சோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பது நம்மளுடைய இந்திய மக்களினுடைய ஒரு ஒற்றுமை, தியாகம், சுதந்திர வேட்கையை உலகிற்கே எடுத்துக்காட்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கம். அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட தினம்தான் இன்னைக்கு ஆகஸ்ட் 9.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: ஆகஸ்ட் 9, 1945 வருடம் வந்து இன்னொரு ஒரு நாள் என்ன அப்படின்னா நாகசாகி ரிமம்பரன்ஸ் டே. அணு ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய அந்த பேரழிவை உலகிற்கு நினைவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் உலக அமைதி, மனித நேயம், அணு ஆயுதமற்ற உலகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை இந்த நாள் வந்து நமக்கு வலியுறுத்துது. இந்த நாகசாகி நினைவு நாளில் உலகின் பல நாடுகளில் அமைதி பிரார்த்தனைகள், மௌன அஞ்சலி மற்றும் நினைவு நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடத்தப்பட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து உலகத்தில் ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கணும். அணு ஆயுதமற்ற உலகத்தை உருவாக்க அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத நினைவூட்டக்கூடிய மிக முக்கியமான தினம் இன்று. அதை தாண்டி இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் டே, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களினுடைய உரிமைகள், கலாச்சாரம், மொழி, பாரம்பரியம் மற்றும் வாழ்க்கை முறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாப்பதனுடைய அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய தினம் இன்னைக்கு. ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த நாளை அறிவிச்சிருக்கிறாங்க. காடுகள், மலைகள், ஆறுகள், இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் கண்டிப்பா பழங்குடியின மக்களினுடைய தலைமுறைகளாக இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுடைய அந்த பாரம்பரிய அறிவாக இருக்கட்டும், அனுபவமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதனால இந்த நவீன வளர்ச்சிகள் எத்தனை வந்தாலும் கூட பல சமூகங்கள் நம்மளுடைய தங்களினுடைய நிலமாக இருக்கட்டும், வாழ்வாதாரம், இந்த மொழி, இந்த எல்லாத்தையுமே தாண்டி கலாச்சாரத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும், பாரம்பரியமாக இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த நாளில் உலகம் முழுவதும் நிறைய நிகழ்ச்சிகள், அதுவும் கலாச்சார நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ அந்த தினத்தை எடுத்துரைக்கும் ஒரு நாள் தான் இந்த தினம். ஸோ இந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய தினங்கள்ல இந்த தினமும் ஒன்று. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தினமாக வலியுறுத்திட்டு வர்றாங்க. தொடர்ந்து இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் டேஸ் இருக்கு, அதாவது வரக்கூடிய நாளை அதை சார்ந்த அடுத்த தினம் அதெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் டேஸ் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. அமரன் திரைப்படத்திற்காக பாட்டு

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டா 5:24 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு தாண்டி நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, August 10 நாளைக்கு இன்டர்நேஷனல் லயன் டே வந்து நாளைக்கு கடைபிடிக்கப்படுது. சிங்கங்களினுடைய பாதுகாப்பு, அதனுடைய வாழ்விடத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும், அதை தாண்டி அழிந்து வரக்கூடிய இந்த சிங்க இனங்களை வந்து காப்பதன் மூலமாக அந்த அவசியம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் அந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். நம்ம வந்து சொல்லுவோம், காட்டுக்கே ராஜானா அது நம்ம சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி, சிங்கம் வந்து காட்டினுடைய அரசனாக போற்றப்பட்டாலும் கூட இந்த வேட்டை, காடுகள் அழிவு, வாழ்விட இழப்பு, அதே போல மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல்கள், இந்த மாதிரி நிறைய அந்த காரணங்கள்னால உலகத்துல இந்த சிங்கங்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது. இதனால இந்த சிங்கங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பலவிதமான அமைப்புகள், வனத்துறை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம வந்து இந்த விழிப்புணர்வு நாள் நாளைக்கு இன்டர்நேஷனல் லயன் டேவை முன்னிட்டு நிறைய இந்த நம்ம வந்து நிறைய கருத்தரங்குகள், அதே போல வனவிலங்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியமாக பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய ஸ்பெஷலா அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு வைங்க. இருந்தாலும் இந்த சிங்கங்களினுடைய இயற்கை வாழ்விடங்களுமாக இருக்கட்டும், அதே போல அதனுடைய பாதுகாப்பு நம்ம அனைவரது பொறுப்பு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தக்கூடிய தினமாகத்தான் நாளைய August 10 இந்த இன்டர்நேஷனல் லயன் டே வந்து கடைபிடிக்கப்படுது. சோ வருங்கால சந்ததியினரும் சிங்கத்தை வந்து பார்க்கணும், அதாவது இயற்கையில வாழக்கூடிய வகையில அதனுடைய பாதுகாப்பிற்கு நம்ம அனைவரும் ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அப்படிங்கறதான் அந்த நாளினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுது. சரி, இப்ப நமக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. சிங்கம் படத்திலிருந்து பாட்டு கேட்கலாமா?

அதாவது இன்னைக்கு நாள் ஸ்பெஷல் டேஸ் தாண்டி நாளைக்கு ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு டே இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பயோஃபியூயல் டே. இந்த பெட்ரோல் டீசல் அதே போல இந்த புதை வடிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரியான உயிரி எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயோஃபியூயலை வந்து அந்த யூசேஜையும் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிக்கக்கூடிய தினம் நாளைக்கு. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கரும்பு, சோளம், மக்காச்சோளம், உணவு கழிவுகள், விவசாய கழிவுகள், சில தாவர எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, இதுல எல்லாத்துல இருந்து இந்த இயற்கை வளங்கள்ல இருந்து இந்த பயோஃபியூயல் அப்படிங்கிற விஷயம் தயாரிக்கப்படுது. ஸோ இந்த பயோஃபியூயல் பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய காற்று மாசுபாடுங்கிறது கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக இந்த கார்பன் உமிழ்வது வந்து குறைந்துவிடும். அப்போ சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்க இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 10 அதாவது நாளைக்கு வந்து மாற்று எரிபொருட்களினுடைய முக்கியத்துவம், எரிசக்தி சிக்கனம், அதே போல இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும், அதனுடைய வளங்களின் பயன்பாடு குறித்து மக்கள் கிட்ட நம்ம விழிப்புணர்வை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்தியாவில் வந்து இந்த பயோஃபியூயல் அப்படிங்கிற அந்த உற்பத்தி, அதனுடைய பயன்பாடை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய பல்வேறு வகையான திட்டங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வேர்ல்டு பயோஃபியூயல் டே அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும், மாசுபாடு அப்படிங்கிறது வந்து இந்த பொல்யூஷன் ஏர்ல இருக்கக்கூடாது, இந்த எரிபொருள் இறக்குமதியை வந்து குறைக்கணும், இந்த புதுப்பிக்கத்தக்க உயிரி எரிபொருட்கள் மாற்று பயோஃபியூயலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து மாசு இல்லாத ஒரு காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்கணும், அதே சமயம் நமக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் வராது, ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கறதான் இந்த ஆகஸ்ட் 10 நாளைய தினம் வந்து நமக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பொல்லாதவன் படத்திலிருந்து பாட்டு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்கெல்லாமே எப்பவுமே சம்மதுங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டாக 5:41 ஆகிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேஸ் அப்படிங்கிறது நம்ம முக்கியமான தினங்கள் என்னென்னு பார்த்துட்டோம். அதே போல் நாளைக்கு ஒரு தினம் இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஜம்ப் பண்ணி எங்கே போகிறோம் அப்படின்னா 11ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் 11ஆம் தேதி. என்ன ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளே மகனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்காக இந்த டைலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் சன் அண்ட் டாட்டர் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க வரக்கூடிய செவ்வாய் தினம். சோ பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்கும், அது வந்து ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, சோ ரெண்டு பேத்துக்கு சேர்த்து ஒரே டே தான் நேஷனல் சன் அண்ட் டாட்டர் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இப்படி ஒரு டே வந்து நம்ம வேகமான ஒரு வாழ்க்கையில, இப்போதாங்க என் குழந்தை பிறந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறானே என் முன்னாடி அப்படின்னு தோணும். அதே போல தான் பெண் பிள்ளைகள், குழந்தை இப்போ தான் வந்து ஒரு கவுன் போட்ட மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு என்ன சாரி கட்டுற அளவுக்கு பெரிய பொண்ணாயிடுச்சு அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம பெற்றோர்களுக்கு எப்பயுமே வந்து குழந்தைகள் குழந்தைகள் தான், எப்பயுமே அந்த செல்லம் வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதே போல் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும், நம்மளை வந்து அவங்க கடைசி வரைக்கும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். எத்தனை பெருசா வளர்ந்து நம்மளை மாடு மாதிரி வளர்ந்துருக்கே அப்படின்னு சொன்னாலும், நோ நோ, நான் உங்களுக்கு எப்பயுமே குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைத்தனம் எப்பவுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் வந்து நம்மள பெரிய பொண்ணு பெரிய பையன் ஆயிட்டான்னுலாம் நினைக்கவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் குழந்தை வந்து தனக்கு குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்ப உறவுகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்துல இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. சோ எத்தனையோ பரிசுகள் வந்து நம்ம அவங்களுக்கு வாங்கி தரலாம், அவங்க நமக்கு வாங்கி தந்தாலும் கூட, இந்த குடும்பமாக ஒன்றாக இருந்த அந்த ஒரு நேரத்தை வந்து மகன் மகள் அப்பா அம்மான்னு சொல்லி ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தினம், அந்த ஒரு தருணம் வந்து எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஸோ இந்த நேஷனல் சன் அண்ட் டாட்டர் டே வந்து குடும்பத்தில் மகன்களுடைய பாசம் அதிகமாக இருக்கும், சில குடும்பத்தில் மகளோட பாசம் அதிகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த அன்பு பாசம் எப்பவுமே குறையாமல் அந்த பங்களிப்பை மதித்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி குடும்ப உறவுகளை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய நினைவூட்டக்கூடிய சிறப்பான தினம்தான் என்றைக்கு, ஆகஸ்ட் 11 செவ்வாய்க்கிழமை. சரி, இப்போ நமக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, தேவி படத்துலேருந்து பாட்டு கேட்கலாமா?

கோயம்புத்தூர் கீரணத்தம் வி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. ஸோ நம்ம இன்னைக்கு இளமை புதுமை நிகழ்ச்சியில என்னென்னலாம் சிறப்பு தினம் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லிட்டு லைனா அப்படியே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து புதிய புதிய சிந்தனையையும் புதிய பொறுப்பையும் வந்து நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு தினத்தை வந்து நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்க ஐஸ்வர்யா. தொடர்ந்து உங்களை நம்ம எப்ப சந்திக்கலாம், டீ கடையில சந்திக்கலாம் 6:40 மணிக்கு. கேளுங்க ரசிகர்களே, இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

நேரம் மாலை 6:45. கேட்டுட்ருக்கீங்க பூச்செண்டு நேர்களே. இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி நைட்டு 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து கோயம்புத்தூர் கிரணத்தம் வி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னைக்கு நைட்டு 9:15 இந்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளைக்கு 10 திங்கக்கிழமை என்னென்ன இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு? காலையில 6:02 காலைத்தஞ்சல் நிகழ்ச்சியில சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானு. காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நண்பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில சுகன்யா சம்ருதி யோஜனா கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள் அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளைக்கு நைட்டு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவிகள் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேர்களை இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மறக்காம கேளுங்க.

மலர்கள் மூவிலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் மாலை 6:11. நேர்களை சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த வெதர் அப்டேட் கேட்டலாமா? நம்ம கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32°C குறைந்தபட்சமா 24°C, திருப்பூர்ல அதிகபட்சமா 34°C குறைந்தபட்சமா 24°C, ஈரோட்ல அதிகபட்சமா 36°C குறைந்தபட்சமா 26°C, சேலம்ல அதிகபட்சமா 34°C குறைந்தபட்சமா 25°C, நீலகிரியில அதிகபட்சமா 22°C குறைந்தபட்சமா 17°C, பாலக்காட்டில் அதிகபட்சமா 31°C குறைந்தபட்சமா 26°C பதிவாயிருக்கு அப்படின்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பூச்செண்டு.

பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் மாலை 6:16. இந்த சமயத்துல நம்ம கோயம்புத்தூர்ல எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாமா? நம்ம காந்திபுரம், கிராஸ்கட் ரோடு, பவர் ஹவுஸ், வடகோவை பாலம், சாய்பாபா காலனி, அப்புறம் இடையர்பாளையம் ரோடு, தடாகம் ரோடு, காந்தி பார்க்கு, தென் டவுன் ஹால், உக்கடம், ஆத்துப்பாலம், குறிச்சி, சுந்தராபுரம், மதுக்கரை, குனியமுத்தூர் இந்த ஏரியாவில், அப்புறம் சிங்கானலூர், ஒண்டிபுதூர், திருச்சி ரோடு, பீளமேடு ஏர்போர்ட், பிஎன்பாளையம், சரவணம்பட்டி, சத்தி ரோடு, இங்கெல்லாம் வந்து எப்பவும் போலவே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லாம் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் டூ வீலரில் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க. ஃபோர் வீலரில் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் கட்டாயம் வந்து போட்டுட்டு நீங்கள் டிராவல் பண்ணுங்க. 6:17 கேட்டுட்ருக்கீங்க பூச்செண்டு.

நிமிடம் 40 நொடி. நேர்களை இன்னைக்கு சாயங்காலம் 6:40 டீ கடையில நாவினால் சுட்டவடி இந்த டாபிக்ல பேச போறோம். சோ ஸ்டே டியூன்டா இருங்க. இன்னும் சில நொடிகள்ல மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு

0: கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக ஐஐடி மெட்ராஸ், ஐஐடிஎம் ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். டயர் டூ சிட்டிஸ்ல குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
1: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்பிராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100க்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறி பண்டாக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெத் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக

0: இளையோர் வில்வித்தைப் போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம டீ கடையில இணைஞ்சிருக்கோம். நேரம் 6:40 ஆகுது. இந்த பக்கம் டீ கடை பெஞ்ச்ல உட்காந்துருக்கிறதுனா ஆர்ஜே வாகினி, அந்த பக்கம்
2: இந்த பக்கம் வந்து சூடா டீ வருமா வராதான்னு சொல்லி ஒரு சந்தேகத்திலே உட்காந்துட்டு இருக்கேன். நான் தாங்க உங்க ஐஸ்வர்யா.
1: இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் பத்தி பேச போறோம். அதாவது இந்த உலகத்திலேயே வேற எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பானது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இருக்கு. என்ன அது?
2: இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா இப்பதான் டீ கடையில வந்து உட்காந்துருக்கோம், போக போக செட் ஆயிடுவோம்.
1: அதாவது நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இதுதான் வந்து மனுஷங்களுக்கு இருக்கு இல்லையா? சோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம வந்து சொற்கள் மூலமா ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியுது, நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியுது. இததான் சொல்லியிருக்காங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே என்ன இருக்கு, அவ்வளோ பவர் இருக்கு.
2: வாய் வச்சுதானே இப்ப பொழச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா அது இல்லைன்னா நம்மளால படிக்கவே முடியாது. ஸோ கோபத்தில் வந்து ஒருத்தரை பார்த்து ஈஸியாக கத்திட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் அந்த வார்த்தை அந்த கேட்டவங்களுக்கு வந்து எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நாவினால் சுட்டுவிடு.
2: சூடாக இருக்கும்போது டீ கையில் பட்டா கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். ஆனா சூடா பேசுற வார்த்தை ஆறாதுன்னு சொல்றாங்க நம்ம வாகினி, அப்படித்தானே?
1: கண்டிப்பா அதே தான்.
2: கால் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 0422 அப்படின்ற முன் இப்போ என்ன நினைச்சிட்டு 2316312 அல்லது 2317046 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்கள் வந்து டீ கடை போஸ்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். நேர்கள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பூச்சிட நிகழ்ச்சியில கடைசியாக போன பாட்டு வந்து நம்மளால கேட்க முடியாம போச்சு. அந்த பாட்டை கேட்டு வந்துடலாமா?
2: டீ கடையில் கேட்டு ரசிக்க போகிறோம்
1: கண்டிப்பாக. காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்திலிருந்து விஜயபாஸ்கர் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? நாவினால் சுட்டவடு.
1: ஆமா,
0: நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். கோவை மாவட்டம் ஒண்டிபூர் ரங்கசாமி மேடம்.
0: சொல்லுங்க ரங்கசாமி, தலைப்பு கேட்டீங்களா?
2: சூப்பரா பேசுறீங்கம்மா. இந்த நாவினால் சுட்டவடு வந்து ஆறவே ஆறாதுங்க.
0: எப்ப ஆறும்? கடைசி வரைக்கும் ஆறாதா?
2: அது ஒவ்வொரு மனநிலை பொறுத்தம்மா. சொந்த பந்த எல்லாருக்கிட்டும் இந்த வார்த்தைகள் வந்து அலர்ந்து பேசிக்கோனுங்க. ஒரு தவறான வார்த்தை உங்ககிட்ட பேசினாலும் சரி, மத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி, அது வந்து எல்லாத்துக்கும் பாதிக்குங்கம்மா.
0: உங்களுக்கு நிறைய டைம் அந்த மாதிரி சுட்டுப்பட்ட மாதிரி நடந்திருக்கா?
3: மாறவே மாறாது. சின்ன வார்த்தையா இருந்தாலும் சரி, பெரிய வார்த்தையா இருந்தாலும் சரி, சொன்னதுதான் அது வந்து என்னைக்குமே மாறாது. மறுபடியும் பழகுனா கூட இவங்க வந்து இப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே அப்படின்னு நம்மளுக்கு அந்த நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால வார்த்தைகளை நல்லா அளந்து மெதுவா எப்படி பேசணுமோ ஒவ்வொருத்தருக்கும் அப்படி பேசணும்னா நம்மளுக்கு வந்து என்னைக்குமே மனசு பாதிக்காது.
0: அந்த
3: மனசு அப்படியே எத்தனை காலம் ஆனாலும் மாறாது, மாறாதுங்கிறதா என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
4: அப்ப எனக்கு எங்க மாமா வீட்டுல எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வேலை பத்தி கவலைப்படாம இருந்தேன்.
0: சரிங்க.
4: அப்ப எங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்து உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு செலவு காசு கொடுக்கறதுனாலதான் நீ வேலைக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாருங்க. கிட்டத்தட்ட 1979ங்க. இது வரைக்கும் அவர் பேசவில்லைங்க.
0: அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்களை காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கங்க. நம்ம அதே பந்தத்தை எடுத்துட்டு போய் கீழே இருக்க சுடுவோம். ஆத்திரத்தை மேல காட்ட முடியாதுல்ல.
0: நடைமுறை
5: வாழ்க்கையில இதெல்லாம் சகிச்சுங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது.
0: ஃபீல் பண்ணாம மறுபடியும் நம்ம வந்து நம்ம ஹர்ட் பண்ணாலும் எகே நம்ம போய் பேசிடலாங்கிறீங்களா? சரி, பேசிடலாங்கிறார் போல.
1: கண்டிப்பா.
0: அதாவது டீ குடிக்கும் போது லேசா நம்மளுடைய நாக்கு சுட்டா கூட ஐயோ சூடா இருக்கும் போது குடிச்சிட்டனே அப்படின்னு தோணும். ரெண்டு நிமிஷத்துல அந்த சூடும் கூட நமக்கு ஆடிரும். ஆனா ஏதாச்சும் ஒரு சொன்னாரு பாத்தீங்களா முன்னாடி, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட தூண்டுற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் பேசவே கடைசி வரைக்கும் எப்படி பேச தோணும் அப்படிங்கிற மாதிரிதான். சரி, அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் நடந்துருச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்ம டீ கடையில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க.
1: இது டீ கடை. ராயன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டலாமா?

0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா நாமினால் சுட்டவடு. ஸோ டீ கடையில் உட்காந்துட்டு சூப்பராக பேசிட்டே இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த நாமினால் சுட்டவடு அப்படிங்கும்போது நம்ம அடுப்புல வந்து கை வச்சிடறோம், வச்சோடனே ஐயோ கை சுட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து போடுறோம், சரியா போயிருது. ஆனா ஒரு வார்த்தையால இப்பெல்லாம் நார்மலா நம்மளை பார்த்து யாராச்சும் நீ வந்து ரொம்ப குண்டாயிட்ட, இல்ல நீ வந்து ரொம்ப ஒல்லி ஆயிட்ட அப்படின்னு சொன்னா கூட அவங்க கிட்ட நீ நம்ம பேசக்கூடாது.
2: ஆமா,
1: அந்த மாதிரி பெரிய வார்த்தையும் கூட பேச வேண்டாம். இந்த மாதிரி சொன்னா கூட

0: இனி இவங்க இருக்க பக்கம் நம்ம போகவே கூடாது அப்படி வந்து தோணுது.
1: ஆமா.
0: சோ அந்த மாதிரி நாவினால் சுட்டவடு இப்ப நம்ம நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க பாண்டியன்.
2: அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சி, நம்மளோட சிந்தனை சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு நாம எதெல்லாம் தாறுமாறா பல விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாம விமர்சனங்கள் இருக்கு பாருங்க, இதுதாங்க அடுத்தவங்களை மிகப்பெரிய லெவல்ல காயப்படுத்துது. அப்ப இந்த உறவு முறைகள், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி பேசப்படுற வார்த்தைகள் இருக்குல்ல, அது மனசுல ஆறாத காயமா பல நேரங்கள்ல அமைக்கலாம். இது மாதிரி நேர்மறையான சிந்தனைகள் மட்டும் தாங்க உறவு கடையும் சரி நண்பர்களையும் தக்க வைக்கணும். இந்த மாதிரியான இந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு பாருங்க, இது வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அதாவது அந்த ஒரு ஆளுமையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்காதுங்க.
0: உரிமை எடுத்து
2: அவங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப மென்மையான விஷயங்களை தான் பேசுவாங்க.
0: அதாவது நம்ம தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேசுறது வந்து சரியில்லை அப்படிங்கிறீங்களா?
2: நிச்சயமா கிடையாது. நம்ம பேச கூடாதுங்க. அந்த மாதிரி பேசும்போது தாங்க நான் நம்மளோட மரியாதையை நம்ம இழந்துறோம், நம்ம நம்மளோட அன்பையும் நம்ம
0: இழந்துறோம்.
2: நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நம்ம இழக்கிறதுக்கு காரணமே இந்த வார்த்தை பிரயோகங்கள் தாங்க.
1: அதாவது கண்டிப்பா எல்லார்கிட்டையும் பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர்,
3: பின்னர்
1: வருத்தப்படுவோம்.
3: கோபத்துல பேசிடுவோம், அந்த தட்டை எடுத்துட்டு சாப்பாடு ஊடும் போது அந்த யோசனை வரும், ஐயோ நீ எச்சா பேசிட்டோம்லாங்கிற ஒரு மனசு கஷ்டமா இருக்குங்க.
0: கொஞ்சம் ஓவரா பேசிட்டுமோ?
3: ஆமாங்க,
1: ஃபீல் பண்ணி எனக்காவது அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா?
3: கரெக்ட்டா பேசணும்ங்க, ஒரு வார்த்தை எச்சா போச்சாலுமே அது கஷ்டம்ங்கிறது.
1: சரி, எச்சா போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு எனக்காவது அவங்க கிட்ட நீங்க போய் சொல்லிருக்கீங்களா, நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு
0: பேசுறதுக்கு மட்டும்தான் காசு கிடையாது, என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு வார்த்தையால ஒரு உறவும், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு உறவே போயிருக்கு, அதே போல மனசும் வந்து உடஞ்சிருக்கு. அதனால பேசுறதுக்கு முன்னாடி 2 செகண்ட் யோசிங்க, இவங்க கிட்ட இதை நம்ம பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சாலே பாதி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாங்க.
1: அது இப்ப இது தேவையா, இந்த கோமா வெடிச்சிட்டு இருக்க நேரத்துல இது தேவையா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே வந்துட்டு
0: இல்லைன்னா சாரி சொல்றதுக்கே 2 வருஷம் ஆயிடும்
1: கண்டிப்பா.
0: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். டீ கடையில

0: ஸ்டடி மூவிலிருந்து டி இமான் இசையில பாட்டு கேட்டோம்.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம டீ கடை நிகழ்ச்சியில நாவினால் சுட்ட வடு ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கோம். நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். பேசுறீங்க
2: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
1: சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
2: அதாவது உடல் காயங்களுக்கு மருத்துவமனையில நமக்கு சிகிச்சை கிடைக்கும், ஆனா மனக்காயங்களுக்கு காலங்கள் கடந்தாலும் மருந்தே கிடையாது.
1: உண்மை.
2: ஒரு முறை காயப்படுத்திட்டா பிறகு எவ்வளவு முறை நம்ம மண்ணுக்கு கேட்டாலும் அந்த சொற்கள் வந்து ஏற்படுத்திய தடுப்பு வந்து நம்ம 6 மணிக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிடும்.
1: அன்னைக்கு நீ அப்படி சொன்னீல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
2: ஆமா, எல்லா உறவுகளையும் ஏற்பட முக்கிய காரணமே நம்மளுடைய வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கோபம் வரக்குள்ளதான் நம்ம கஷ்டப்படுத்த கூடாத அளவுக்கு நமக்கு வார்த்தைகளை விட்டுறோம். இந்த கோபம் வந்து மனிதனின் அறிவை வந்து கெடுப்பு ஆயுதமா இருக்கு. அதனால நம்ம அமைதியாக இருப்பது மன ரீதியா பல விபத்துகள்லாம் தடுக்கும். யோகாவராலேயே நான் நினைச்சேன்
1: அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், கோபம் வரும்போது நம்மளுடைய அறிவு வந்து மங்கி போயிருதுன்னு சொல்றாங்க. பட் கோபம் வராம எப்படி இருக்கிறது வாகினி?
0: கோபம் வராம இருக்க முடியாது, பட் அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்துல இருந்து நம்மளை வந்து டைவெர்ட் பண்றதுக்காக நம்ம வேற ஏதாவது ஒரு சாங் கேட்கலாம், இல்ல தண்ணி குடிக்கலாம். சின்ன வயசுல வந்து எங்க டீச்சர் எல்லாம் சொல்லிருக்காங்க, 1, 2, 3 வந்து டிக்ரீசிங்
1: ரிவர்ஸ்ல
0: என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு உடனே அந்த கோபத்தை எக்ஸ்போஸ் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கோபம் குறையும். கோபப்படாம இருக்க முடியாது, கோபங்கிறது மனுஷனோட இயல்பு தானே.
1: பாத்தீங்களா, 10, 9, 8, 7 வாங்கினி அப்படி எண்ணிட்டு கோபமே பட மாட்டாங்க போல இருக்கு.
0: ரொம்ப கோபமா இருந்தா 100ல இருந்து கூட எண்ணலாம்.
1: 99, 98. சரி, நம்ம லைன்ல ஒருத்தர் வந்திருக்காரு.
0: வணக்கங்க.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: சாந்தி செல்லப்பன், கோணவாய்க்கால் பிள்ளையத்திலிருந்து பேசுறேன்.

0: மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து நான் ஒரு குரல் ஞாபகம் எப்பவுமே எனக்கு வரும், என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் செய்து விடல்னு. அந்த குரலை நினைச்சிட்டு அமைதியா விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க நம்மள புரிஞ்சுட்டு அவங்களே வந்து நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ அந்த அந்த வள்ளுவர் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்ப வரைக்கும் அந்த குரல் எனக்கு என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு செட் ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குரல்.
1: அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டா இவங்க நிறைய நேரத்துல இருந்திருக்காங்க போல இருக்கு.
2: ஆமா.
1: அடுத்த நேயர் நம்ம டீ கடை நிகழ்ச்சியில வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: செல்வி லட்சுமி ராஜவேதில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க செல்வி லட்சுமி.
3: நீங்க தலைப்பு கொடுத்தவொடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துட்டு, அதாவது நைன்த் படிக்கும் போது நல்ல டியர் ஃப்ரெண்டு எல்லா கூட ஒரே ஒரு டியர் ஃப்ரெண்ட் இருக்கா. ஆமா, டியர் டியரா இருக்கும் போது ஒரு தடவை லீவ் போட்டுட்டா. அப்ப அவங்க அப்ப வந்து மார்க் ஷீட் கொடுத்தாங்க. அப்போ அது என் கையில குடுத்துட்டாங்க. அப்ப அதுல வந்து மார்க் கம்மியானதுல எல்லாரும் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நீ காமிச்சுட்ட உன்னோட வந்து காமிச்சுட்டா சொல்லி மறுநாள் சொல்லிட்டாங்களா. அப்ப நீ வந்து சொன்னது செஞ்சது நீ தப்பு, என்னோட மார்க் நீ காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கவே இல்லை ஆனா காமிச்சதாக சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு கட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப, நம்ம தப்பே செய்யல அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இந்த இந்த வார்த்தையை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்ப புரியவே இல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன, அப்புறம் டென்த்து வந்துச்சு, நம்ம என்ன பண்றோம், பப்ளிக் நம்ம படிக்கணும், நம்ம அவங்க இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண கூடாது, கேர் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையுண்டு நம்ம உண்டு நின்றோம். அப்புறம் அவ்வளவுதான்.
1: அதாவது பெரிய ஸ்டோரியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட டீ கடை வந்து
2: என்னுடைய வாழ்க்கையில சொல்லிருக்காங்க.
4: சொல்லுங்க
2: சந்திரசேகர்.
1: சரி, நம்ம வந்து நாவால சுட்ட மனசுக்கு சாரின்னு சொன்னாலும் அது வந்து அதை மறக்கிறதுக்கு கண்டிப்பா நாட்கள், சில பேர்த்துக்கு மாதங்கள், சில பேருக்கு வருடங்கள் கூட தேவைப்படும். அது அவங்க சொல்ற வார்த்தையை பொறுத்து. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
2: இன்னும் நம்ம அம்மா அப்பா தாத்தா எல்லாம் இருக்காங்க வாழ்க்கையில, இது அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக இன்ன வரைக்கும் அவங்க வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன்.
1: அது வந்து ஒரு இன்னொன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு வைராகியம்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்க அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து இல்ல நீங்க சொன்னதை நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கறதுக்கு ஒரு வைராகியமா இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்து மனிதர்கள் ரொம்ப வைராகியம். இப்ப இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும், அவங்க திருப்பி பேசிடுவாங்க. ஆனா அப்ப இருந்தவங்க திரும்ப பேச மாட்டாங்க, அவங்க செயலான
2: காமிப்பாங்க.
1: சூப்பர். நேர்களே, நாளை காலை மணி 8:50 தினமும் சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி.
2: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாட்டு கேட்டலாமா?
1: உங்களுக்காக டீ கடையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்போம்.
2: பத்து தலை திரைப்படத்திலிருந்து.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
1: சொல்லுங்க வாகினி, சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்கிறதுல வந்துட்டு நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத விட நம்ம கையை தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னு கேளுங்களா?
2: ஏன்?
1: அதாவது இப்ப நிறைய வந்து எல்லாருமே சோசியல் மீடியாலதான் இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்க பிடிக்கல, அவங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கமெண்ட்ஸ்ல போயிட்டு அவங்களை கழுவி கழுவி ஊத்துறோம். நிறைய பேர் வந்து இதை பண்றாங்க. சோ நம்ம நாவை அடக்கிறது மாதிரி நம்ம கையும் அடக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.
0: சரி, அடுத்த ஒரு நேயர்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வேலை பண்ணி
1: சொல்லுங்க.
3: தமிழ்ல எப்படி நாவடக்கம், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்றாங்களா இல்லைங்களா? அதாவது அதே மாதிரி ஆங்கிலத்துல இருக்கு, லிட்டில் வேர்ட்ஸ் ஆஃப் லவ் மேக் அவர் எர்த் அண்ட் ஹெவன் லைக் த ஹெவன் அபவ். ஒரு நல்ல வார்த்தை சொர்க்கத்துக்கு கொண்டு வருமோ நம்ம. அது வந்து நாம வந்து பெருசா நம்ம காசு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுல எந்த பொருளையும் கொடுக்கறது, ஒரு வார்த்தை வாய் வார்த்தை அன்பான வார்த்தைகள் பேசும்போது நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. தவறிக்கு சில சமயங்கள் நாமளும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்திடுவோம், அப்புறம் ரெண்டாவது வாயு இப்படி பயன்படுத்திடுவேன் நினைப்போம். அதே மாதிரி அவர் சொல்லுக்காக வந்து ஒருத்தர் வந்து குறை சொல்லவும் கூடாதுங்க. அவங்களுடைய நட்பை வந்து திடீர்னு தவற சொல்லிட்டாங்க எடுத்துக்கிட்டு அதுக்காக நட்பை கழட்டிக்கவும் கூடாதுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அவங்களே பிற்காலத்தில் உணர்ந்து வந்து நம்ம தப்பா பேசிட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்ச அவங்களும் பேசணும். அதனால உறவினாலும் சரி, நண்பர்களாலும் சரி, தோழர்களாலும் சரி, தோழியினாலும் சரி, பெற்றோராலும் சரி, உற்றோராலும் வரலாம், நல்ல வார்த்தைகள் அவ்வளவுதான் பேசிட்டு விட்டுறோம்.
1: அவ்வளவுதான். அதாவது ஸ்வீட்டா சொல்லிட்டாரு என்னன்னா, நமக்கு நெருக்கமானவங்க வந்து என்னதான் பேசியிருந்தாலும் அந்த உறவை துண்டிச்சுக்காம நம்ம வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
0: நீங்க அடுத்தடுத்து அடுத்த நேயர். வணக்கம்.
1: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க போல.
0: சிரிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளை விட நம்ம சிரிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே ஒரு தித்திப்பான ஒரு நினைவாக இருக்கும். இவங்களை நம்ம மீட் பண்ணாலே இவங்க நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து ஆஃபீஸா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம காலேஜ் லைஃபா இருக்கட்டும், நான் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், என்னைக்கு வந்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசுவாங்கன்னு போவோம். சில பேர்த்த பார்த்தா ஐயோ அவங்க
1: அப்படின்னு சொல்லிட்டு,
0: அதனால காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து வார்த்தைகளை விட மனசை குளிர வைக்கக்கூடிய இதமான 4 வார்த்தை பேசினா அவங்களை வந்து நம்ம எப்பயுமே மறக்க மாட்டோம் நம்ம லைஃப்ல. சோ அதனால நல்ல ஒரு வார்த்தைகளையே பேசிட்டே இருங்க, சிரிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளையும் வந்து பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சியில அடுத்த நேயர், நிறைவான நேயர்னு கூட சொல்லலாம்.
1: வணக்கங்க. வணக்கம்.
0: இணைப்புல இருக்கீங்க, டக்குன்னு பேசுங்க. இதுதான் உங்க டக்கா?
1: அவர் ஏதோ இணைப்புல பிரச்சனை போல. அதாவது இன்னைக்கு நம்ம பேசின வரைக்குமே மைய கருத்தா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டா கூட ஆறிடும். ஆனா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா என்னைக்குமே அவங்களோட மனசுல அது வந்து ஆறாம இருக்கும். சோ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு,
0: எஸ், வார்த்தைகளை அளந்து பேசுங்க, அன்பை தாராளமா பகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி உங்களை மறுபடியும்

0: நாங்க சந்திக்கிறோம் நிகழ்ச்சியில. டீ கடையில் இது வரைக்கும் உட்காந்துருந்தது மாஸ்டர் சொல்றாரு, சரி இது வரைக்கும் சூடா பேசுனீங்க, இப்ப டீயும் சூடா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வரைக்கும். ஆமா, இந்த பக்கம் ஐஸ்வர்யா, அந்த பக்கம்
1: வாஹினி. நன்றி நேயர்களே. நேயர்களே, இன்னும் சில நொடிகள்ல தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

வாழ்க்கை. ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.

0: கூறினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பாட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் ஈரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடி

0: கூறினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவனனுக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. சிறுதானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை உபயோகித்து தயாரிக்கப்படும் கீழ்காணும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அவையாவன: பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் போன்றவையாகும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9488518268. கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவினையொட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி வரும் 10/8/2026 முதல் 12/8/2026 வரை அந்தியூர் வனக்கோயில் அருகில் உள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்து முக்கிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கும் தகவல்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவமனை வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், திருப்பூர். அலுவலக தொலைபேசி எண் 0421224858224.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: FM Rainbow 103 Coimbatore. ஃபார்ம் டு சிட்டி, விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம். ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
6: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
7: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டிக்காக நாம ஒரு இயற்கை விவசாயியை சந்திச்சு இயற்கை வேளாண்மை பற்றி அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சிக்காக நாம வந்திருக்கிறது நம்ம கோவை சரவணம்பட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீரநத்தம் அப்படிங்கிற ஊருக்கு. இத ஃபார்ம் டு சிட்டி அப்படின்னு சொல்றதை விட ஃபார்ம் இன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்திருக்கக்கூடிய தோட்டம் அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் அமைஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான ஐடி பார்க், அந்த ஐடி பார்க்கை ஒட்டி இந்த தோட்டம் இருக்கு. இவ்வளோ நெருக்கடியான ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு விவசாய பூமி, அதுவும் இயற்கை முறையில விளைவிக்கிறாங்களா அப்படிங்கறது பாக்குறதுக்கும் கேக்குறதுக்குமே ஆச்சரியமா இருக்குங்க. இவங்களுடைய தோட்டத்துல இயற்கை முறையில கீரைகள் காய்கறிகள் எல்லாம் விளைவிச்சு நஞ்சில்லாத உணவை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு வி விஜயகுமார். வாங்க அவரை சந்திச்சு இயற்கை வேளாண்மை பற்றின அவருடைய அனுபவங்களை கேட்கலாம். நம்மளுடைய பண்ணை இல்ல நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் ரமேஷ்குமார் அவரு கூட உரையாட போறாரு. அவருடைய அனுபவங்களை எல்லாம் நாமளும் கேட்கலாம். வாங்க.
8: வணக்கம்.
9: இப்போ ஒரு டவுன்ல இருக்கமா கிராமத்துல இருக்கமா எனக்கு தெரியலீங்க, உங்க ஊரு பத்தி சொல்லுங்க, இந்த ஏரியா பத்தி சொல்லுங்க.
8: இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டங்க, கோவை வடக்கு கீரநத்தம் கிராமத்துல இருக்குங்க இந்த ஃபார்ம் வந்து. இது பாத்தீங்கன்னா பட்டி தோட்டம், இது வந்து பூர்வீகமே இந்த இடம் தாங்க.
9: கோயம்புத்தூரே ஒரு பெரிய மெட்ரோ, அதுல வந்து ஒரு சின்ன கிராமம்னு சொல்றீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட தோட்டத்தை சுத்தி எல்லா தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு, மிகப்பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது வந்து என்ன பில்டிங் உங்க தோட்டத்தில் ஒட்டி இருக்கிறது?
8: இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி பார்க்குங்க, கீரநத்தம் எஸ்இஜெட் ஜோன், கீரநத்தம் ஐடி பார்க்கு பாங்க.
9: ஓ, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லயே இருக்கீங்க?
8: ஆமாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ங்க.
9: ஓகே ஓகே. அப்போ தோட்டமும் நகரமும், அதாவது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், உங்களை சுத்தி ஐடி ஃபீல்டு இருக்கு?
8: சுத்தி ஐடி ஃபீல்ட், பேஸ்ல வந்து தோட்டம் இருக்குங்க.
9: ஒரு கேள்வி கேக்குறேன், தப்பா நினைச்சு கூடாதுங்க. இவ்வளவு டெவலப் ஆன இடத்துல பொதுவா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தோட்டத்தெல்லாம் வித்து காசு பேங்க்ல போட்டு ஹாயா இருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒரு 2 ஏக்கர்ல முனைப்போட விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
8: நன்றிங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவ்வளவு இதுக்குள்ள வந்து நான் விவசாயம் பண்றதுங்கிறது ஒரு இது அது இருக்கு. ஆனா வந்து நம்ம விவசாயம் பண்ணல அப்படின்னா இந்த ஐடி வச்சு எவ்வளவு நாள் நம்ம வாழ்வாதாரம் போகும் சொல்லுங்க பாக்கலாம்.
9: கரெக்டுங்க. அதாவது காசு பணம் வரும், வாழ்க்கை தரம் உயரும், ஆனா 10 பேருக்கு உணவு கொடுக்கறீங்களே, மிகப்பெரிய ஒரு உன்னதமான காரியம் அது.
8: கண்டிப்பாங்க. உணவு கொடுக்கறது இல்லாம எங்களுடைய ஆரோக்கியம் 100% இருக்குங்க. நம்ம ஐடிக்கு போனவங்க பாத்தீங்கன்னா மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனா நிம்மதி இருக்கான்னு கேட்டா இருக்காது. பேக் பெயின் வரும், டென்ஷன் வரும், ஒவ்வொன்னுக்கும் தேடி தேடி தேடி ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே.
9: நம்ம கொஞ்ச நேரம் படி பேசுறப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க ஐடி ஃபீல்ட்ல இன்வால்வ் ஆயிருந்தீங்க, அதுல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க?
8: 2007 to 2015 வரைக்கும் இருந்தேன், ஒரு ஃபெசிலிட்டி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது பாத்தீங்கன்னா என்ன இதுன்னா, நான் வாங்கின சம்பளம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லாத இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அதுல மெண்டல் டார்ச்சர் ஓவர், நம்ம படுத்தோம்னா திடீர்னு அந்த வேலை ஞாபகமாக அது வரும், நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருந்தது. அப்படி இருக்கீங்களா பாத்து, நம்ம கிட்ட பூமி தோட்டங்க இருக்கீங்கள, நம்ம ஏன் போய் அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு இருக்கோம்னு அடுத்தவங்க கிட்ட கையாட்டி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து இங்க முதலே பாத்தீங்கன்னா அப்பா விவசாயம் செஞ்சிருந்தாரு, ரசாயன இது போட்டு பண்ணாரு. நம்ம வந்து ஏன் இயற்கை முறைக்கு மாறி போக கூடாதுங்கிற இதை வச்சுதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணைய உருவாக்கி இருக்கிறீங்க.
9: பொதுவா சொல்லுவாங்க ஒரு விவசாயிக்கு தான் நல்லது கெட்டது கிடையாது, நேரங்காலம் கிடையாது, 24 hours. நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க வந்து நான் ரிலாக்ஸ் பண்றேன், எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு, உடல் ஓய்வு கிடைக்குதுங்கிறீங்க, அது எப்படிங்க?
8: இதே பாத்தீங்கன்னா ஐடிக்குள்ள பாத்தீங்கன்னா 10 மணிக்குன்னா 10 மணிக்கு போகணும், 5 மணிக்கு வெளியே வரணும், அவங்க கொடுக்கற ஒர்க்கை வந்து இந்த டைம்ல முடிச்சாகணும். ஆனா நம்ம கிட்ட அப்படி இல்லைங்களே, கீரை போட்டு எடுத்துட்டுனா இன்னைக்கு கீரை நம்ம போடணும்னு நினைச்சா போடலாம், கட் பண்ணணும்னு நினைச்சா கட் பண்ணல, இல்ல விட்டுல, நம்மளுடைய இது நம்மளுடைய சூழ்நிலைக்கு

0: இந்த மாதிரி நம்மளுடைய வேலையை மாத்திக்கலாம். காலையில நம்ம வேலை ஒவ்வொன்றைய வேலை இருந்ததுன்னா அதை பார்த்து மதியம் செய்யலாம், இல்ல சாயங்கால டைம் செய்யலாம். யாருமே கேட்க முடியாது இல்லையா?
1: கேட்க முடியாதுன்னு சொல்றீங்க, பட் உங்களுக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், ஒரு ஷெட்யூல் இருக்கும், ஒரு ரொட்டீன் இருக்கும். காலையில எழுந்தா போய் கட்டுத்தறை பாக்கணும், மாடு கண்ணை பாக்கணும், ஈர தண்ணி பாய்க்கணும், சுத்தி ஒரு ரவுண்டு வரணும், நோய் நொடி தாக்கி இருக்கான்னு. அது வந்து உங்களுடைய இயற்கையா போறது விருப்பப்பட்டு செய்றீங்கன்னு சொல்றேன்.
0: கண்டிப்பாங்க, அது என்னன்னாங்க, அதுல வந்து பழகிட்டோம்னாலே டெய்லி வந்து அது ரொட்டீன் ஒர்க்கா நம்மளுக்கு மாறிடுங்க. அது வந்து ஒரு கஷ்டமாவே தெரியாது. ஆனா இதே பாத்தீங்கன்னா மித்த பக்கம் வேலைக்கு போறோம்னா எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ சனிக்கிழமை வரும், எங்காவது வெளியே போலாமாங்கறது தோணுங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, எப்ப தூங்கி எந்திரிச்சுமா காட்டுக்குள்ள போறோமா, இந்த பசுமையை கண்ணில் பாக்கறக்கும், இந்த மாடு கண்ணுங்களோட கொஞ்ச நேரம் டைம் செலவழிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் வந்து நீங்க எத்தனை கோடி கட்டி கொடுத்தாலும் கண்டிப்பா கிடைக்காதுங்க.
1: இந்த சில்ல அவுட்டுங்கிற வேலையெல்லாம் தேவையில்லை, எனி டைம் சில்ல அவுட் தான் நம்ம
0: கண்டிப்பாங்க.

0: FM Rainbow 103 Coimbatore. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Farm to City, Fresh from the Field.
1: இன்னைக்கு Farm to City நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மை பத்தி கோவை சரவணம்பட்டி கீரநத்தம் வி விஜயகுமார் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: உங்களை சுத்தி ஐடி ஃபீல்ட் இருக்கு, அருமையான ஒரு தோட்டம், சுத்திலும் தென்னை மரம், ஒரு எருக்குழி இருக்கு. எருக்குழியில இன்னைக்கு எங்கேயுமே பார்க்க முடியறது இல்ல. காய்கறிகள் இருக்கு, கீரை போட்டிருக்கீங்க, சூப்பர் நேப்பியர் இருக்கு, ஒரு சின்ன ஷெட்ல வந்து டில்லர் நிக்குது, கட்டித்தரை இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஐடி ஃபீல்ட் இருக்கவங்களை யாராச்சும், நாங்க வந்து உங்களுக்கு இன்டர்னா வேலை செய்யறேன், நான் வந்து கலந்துக்கலாமா உங்க பணியில், அப்படி யாரும் கேட்டிருக்காங்களா?
3: இது வரைக்கும் இல்லைங்க. இங்க கிட்ட வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடி ஃபீல்டுக்கு வந்து கீரை காய்கறிகளை வாங்கிட்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றதுன்னா, எங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பண்ண முடியல, நீங்க விட்டுறாதீங்க, நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. இயற்கை விவசாயம் செய்யறவங்களை வந்து ஐடி இருக்கிறவங்க வந்து வாங்குறாங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குங்களே.
2: ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு.
3: கண்டிப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பத்துல ஆரம்பிச்ச புதுசுல ரொம்ப மன உளைச்சல் காலானுங்க, ஏன் பண்ணணுங்கிற கண்டிஷனுக்கெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா கரெக்டான அனுபவம் இல்ல, ட்ரைனிங் பக்குவம் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயற்கை விவசாயிகள் பண்ற தோட்டங்கள்ல பண்ற ட்ரைனிங்ல போய் நாங்கள் கலந்துகிட்டு அதுல கிடைக்கிற அனுபவங்கள் அப்படியே படிப்படியே நாங்க போக போக பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்தவங்களுடைய அனுபவங்கள் வந்து அவங்களே வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் பண்றதுக்கு அவங்களாக முன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க.
2: அதாவது இதுல ஒளிவு மறைவதும் கிடையாது.
3: கிடையாதுங்க,
2: எல்லாத்துக்குள்ளயும் ஒரு பகிர்ந்துணர்வு இருக்கு.
3: ஆமா, கண்டிப்பா
2: தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு சொல்லி தராங்க.
3: கண்டிப்பாங்க.
2: இப்ப நிறைய படிச்சிருப்பீங்களே, நம்மாழ்வார் ஐயா பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாலைக்கர் ஐயா.
3: கண்டிப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய பீச் பார்த்து இதுக்கு வந்ததுங்க. அவருடைய யூடியூப் சேனல்ல வர்ற ஒளிபரப்புகளை பார்த்து பார்த்துதான் நம்ம இப்படி பண்ணணுங்கிறது வந்ததுங்க. மெயின் பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் ஐயா தாங்க, சந்தைங்கிறது சொல்லலாம். இது என்னன்னா நம்ம இயற்கையோட சேர்ந்து பயணிக்கையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையை அதுவே சப்போர்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து அவங்களாவே வந்து சொல்றாங்க. இந்த சூப்பர் நேப்பியர் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பைசா செலவு கிடையாதுங்க, எங்கேயோ இருந்து வருங்க. வந்து தோட்டத்துல கீரை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வச்சு இந்த சூப்பர் நேப்பியர் சின்னதுலயே வந்துருங்க, வெள்ளை அடிச்சுட்டு மஞ்சள் அடிச்சுட்டு இருந்தது. அவராக அவர் தோட்டத்துல இருந்ததை வந்து வெட்டி கரணையை துண்டு துண்டா நறுக்கி கொண்டு கொடுத்து போட்டு போனாருங்க.
2: அதாவது நம்மளுக்கு ஒரு முனைப்பு இருந்தா போதும்,
3: போது
2: தேவையான நம்மள
3: தேடி வருங்க
2: சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு.
3: அதே பாத்தீங்கன்னா கோகிருபான் சொல்லி ஒரு வளர்ச்சி ஊக்கி பூச்சி விரட்டி அது இருக்குங்க. தாய் பிரபடம் பாத்தீங்கன்னா குஜராத், குஜராத்ல இருந்து இங்க எப்படி வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிறுமுகையில ஒரு ஐயா அவரு இருக்கிறாரு, வாழத்தோட்டம் வச்சு இருக்கிறாரு. அவரு வந்து கீரை நம்ம கிட்ட வாங்கிட்டு நான் இந்த மாதிரி இது கோகிருபான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையும் வச்சு நீங்க பயன்படுத்தி பாருங்க எப்படி வருங்க. ஆனா அருமையா இருக்கு அது. அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் குஜராத்ல இருந்து எட்டு வந்திருக்கிறாருங்க. குஜராத் போயிருந்தப்போ
2: அவர் சுயநலம் இல்லாமல் விவசாயிகளுக்கு
3: போகணும்னு கொஞ்சம் கொடுத்துருக்காரு.
2: அதுதான் பெருந்தன்மை.
3: கண்டிப்பாங்க. இதனால நம்ம இயற்கையை நேசிச்சோம்னா எங்கேயோ இருக்கிறாரு, சிறுமுகையில இருந்து இந்த வழியில வந்தவர் நம்ம போர்டை முன்னாடி பார்த்துட்டு வந்து கீரையை வாங்கிட்டு அதை சொல்லி போட்டு அவரே கொண்டு கொடுத்துட்டு போனாருங்க.
2: சரிங்க, இப்ப நீங்க விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்தினுடைய நிலைமை, விவசாய செயல்பாடுகள், விவசாய முறைகள் எப்படி இருந்துச்சு, இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாத்திருக்கீங்க?
3: தாத்தா காலத்துல 100% இயற்கையை வச்சுட்டு போயிட்டு வந்திருக்கு. அப்ப கால சூழ்நிலைகள் மாற மாற பசுமை புரட்சி வர்ற அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரசாயனத்துக்கு மாறினது. அப்பா காலத்துல கொஞ்சம் ரசாயனத்துல மாறி போயிட்டு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப தெரியல மண்ணு நல்லா இருந்தது செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ரசாயன உரை போட போட போட போட பாத்தீங்கன்னா மண் வந்து கெட்டு போச்சு,
2: மலடாயிருச்சு
3: மலடாயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செய்யறது எல்லாமே வேஸ்ட், ஏன் செய்யணுங்கிற கண்டிஷன் விட்டுட்டாரப்பா. எனக்கு தெரிஞ்சு நெல் எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க, நெல் பருத்தி சீசனுக்கு எல்லா காய் போட்டு எடுப்பாங்க. அவருக்கு கொஞ்ச நாள் ஆக பாத்தீங்கன்னா போறது எல்லாமே நட்டம், பிரயோஜனமே இல்லை. பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா அடிமேல் அடிதான் விழுந்துட்டு
2: இருந்துச்சு. ஆனா உங்க அப்பா வந்து அந்த பழைய விவசாய முறையெல்லாம் விட்டுட்டு மருந்து அந்த மாதிரி இடுபொருட்கள் போட ஆரம்பிச்சாரு.
3: ஆமாங்க. அந்த போட்டதுனால என்னென்ன பண்ண முடியல, தொடர்ச்சியை பண்ண முடியல. அது பாத்தீங்கன்னா கடைசியில வந்து மாட்டுக்கு சோளம் மட்டும் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அதுமே பாத்தீங்கன்னா அது யூரியா போட்டாத்தான் வரும், இல்லைனா வராது. அந்த கண்டிஷனுக்கு ஆயிப்போச்சு, மண்ணு வித்துட்டு வேற பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கூட இருந்தது.
2: என்ன
3: வந்துச்சு அந்த டைம்லதான் நம்மளுடைய பீச்சல பாக்கல, சரி நம்ம ஏன் வந்து இவ்வளவு இதுக்குள்ள நம்ம இயற்கை முறைய வச்சு நம்ம தோட்டத்தை காப்பாற்றக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இதை எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க.
2: அதாவது இயற்கை முறைக்கு வரணுங்கிற அளவுக்கு ஒரு அறிவு கிடைச்சது, ஒரு ஊக்கம் கிடைச்சது, ஒரு புத்தி கொள்முதல் கிடைச்சது, அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க.
3: கண்டிப்பாங்க.
2: எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை இதுக்கு போயிலீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இயற்கையாகவும் கொஞ்சம்

0: இயற்கை விவசாயத்தோடு கொஞ்சம் செஞ்சு செஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் லாஸ் எல்லாம் ஆச்சு. அதை ஈடுகட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரையில தான் முழுசாக மாற்ற முடியும். ஏன்னா உடனே வந்து 100% இயற்கைக்கு மாற்ற முடியுமானா? முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா, நவதானியங்கள் போட்டு 2-3 முறை உழுது விடணுங்க. அந்த மாதிரி உழுது விட்டோம்னா கொஞ்சம் மண்ணினோட தன்மை மாற மாற மாற மாற இதாகுங்க.
1: அதாவது பொதுவாக பலதானியங்கள் சொல்கிறாங்க, ஒரு 25 விதமான பலதானியங்கள், அதாவது வாசனை திரவிய பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தீவன பயிர்கள், இந்த மாதிரி குளிஞ்சி கூட போட சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பயிர் போட்டீங்க?
0: நாங்கள் பார்த்தீங்கன்னா நவதானிகள் போட்டு ஒரே ஒரு டைம் தான் இது பண்ணணுங்க. போட்டு உழுதி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணம் தாங்க. முதல் பார்த்தீங்கன்னா 7-8 மாடு வச்சுருந்தேங்க, அதனோட சாணங்களே தான் போட்டுட்டோம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மாட்டு மாடு தான் வச்சிருக்கிறேங்க. அந்த 2 மாட்டினோட மாட்டு சாணமே இந்த 2 ஏக்கருக்கு போதுமானதாக இருக்குங்க.
1: மாட்டு சாணத்தை பயன்படுத்துவீங்க, இந்த மாட்டு கோமியத்தை எந்த வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க?
0: மாட்டு சாணம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது போக எடுத்து எருக்கூட்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. மாட்டு கோமியத்தை வந்து 10 மில்லியும் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. மாட்டு கட்டுற இடத்துலேருந்து வந்ததுன்னா அப்படியே ஒரு பக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஆகுது. ஸ்டோரேஜ் ஆகிறது வந்து ஜீவாமிரதம் பஞ்சகாயத்துக்கு எடுத்து பண்ணுறது நம்ம இதுக்கு போடுறத சாணியும் மாட்டு கோமயத்தும் ஒரு பக்கெட்டில் ஊற வச்சிருவேங்க. ஊற வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டு தண்ணியோட கலக்கி விட்டுருங்க. உரமே இதுதாங்க.
1: நீர் பாய்க்கிறப்ப கலக்கி விட்டுருவீங்க? அது அடைச்சிக்காதுங்களா?
0: வடிகட்டி விட்டுருங்க.

0: FM Rainbow 103 Coimbatore. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபார்ம் டு சிட்டி, ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்.
1: இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மை பத்தி கோவை சரவணம்பட்டி கீரணத்தம் வி விஜயகுமார் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: எவ்வளவோ விவசாய முறைகள் இருக்கு, எவ்வளவு விவசாய பயிர்கள் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி கேஷ் கிராப்கே போயிருக்கலாம், மஞ்சளோ அல்லது நீங்க சொன்ன மாதிரி பருத்தியோ வேற ஏதோ பயிர் போயிருக்கலாம். ஏன் கீரை?
3: அதாவது வந்து கீரைனா நம்ம வந்து டெய்லி வருமானம் இது, அது வந்து ஆண்டு

0: பேருங்கில வந்து நம்ம ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்க வேண்டியது. இது வந்து டெய்லி இதுங்க, இன்னைக்கு கட் பண்ணோம்னா இன்னைக்கு காசு, மஞ்சள் வாழை போட்டோம்னா ஒரு வருஷம் நம்ம காத்துட்டு இருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா டெய்லி காசு வரனால நம்மளோட குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்குங்க.
1: காத்து மழை அதுக்கெல்லாம் பயம் இல்ல, மிக குறுகிய அளப்பயிர் வந்த உடனே காசு பார்த்தரலாம், எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிதானுங்க.
0: கண்டிப்பாங்க, வாழையெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுங்க, இதெல்லாம் 40 நாள் 45 நாள்ல நம்ம காசு பார்க்கலாங்க. இது வந்து டைரக்டா நம்ம சேல்ஸ் பண்றவங்க. கரும்பு வாழை மஞ்சள் எல்லாம் போட்டீங்கன்னா அடுத்தவங்க நாடித்தான் போகணும். இதே வாழை இருந்ததுன்னா எதாவது விலை மதிப்பு கூட்டி இது பண்ணாலும் அதுக்குண்டான செலவு நாங்கள் கொள்முதல் போட்டு பண்ண வேண்டியதா இருக்குங்க. இது ஒண்ணு இல்லையே, நமக்கு கீரையா இருக்கிற கட் பண்ற எடுத்து வச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க.
1: இப்போ நீங்க இந்த 2 ஏக்கர்ல எவ்வளவு பரப்பளவுல கீரை மட்டும் சாகுபடி பண்றீங்க?
0: இது 2 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ரொட்டீன்ல வந்துட்டு இருக்குங்க. வாரத்துல ஒரு நாள் வந்து கீரையை போடுறக்க ஆரம்பிச்சிருங்க, அது அப்படியே ரொட்டீன்ல வந்துட்டு இருக்கேன். கீரை இருக்குறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 சென்ட் இந்த அளவு வருங்க, மீதி எல்லாம் வந்து அடுத்த பூமி வந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க.
1: ஓ, இருக்கிற 2 ஏக்கர்ல 30 சென்ட்னா ஒரு 1/6 பகுதி வந்து எல்லாமே இருக்கும்.
0: ஆமாங்க,
1: விவசாயத்துல இருக்கும், மத்ததெல்லாம் வந்து தயாரிப்பு நிலையில
0: இருக்கும்.
1: அதாவது ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க, பயன்படுத்திட்டு இருப்பீங்க, விதை போட்டு இருப்பீங்க. அப்படி இப்போ உங்களை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க கீரைக்கு? நீங்க எத்தனை பேருக்கு சப்ளை பண்றீங்க?
0: டெய்லி ஒரு 100 கட்டு மாதிரி சேல்ஸ் ஆகுதுங்க. டெய்லி 100 குடும்பங்கள் வாங்கிட்டு போறாங்கல்ல.
1: 100 கட்டுனா நீங்க டோர் டெலிவரி பண்றீங்களா, இல்ல ஒரு லொகேஷன்ல இருந்து வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா?
0: வீட்டுல இருந்தே போர்ட்டல் போட்டு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கடைக்காரரை வந்து அவங்க போர்ட்டல புக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இங்க ஐடி இருக்கிறவங்க வந்து தோட்டத்திலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க.
1: இப்போ ஐடி காரங்க, வீட்டு உபயோகிப்பாளர்கள், ஓகே, இந்த கடைக்காரன் ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்க. இப்ப அங்க ஒரு இடைத்தரகர் வராங்கல்ல,
0: அது வந்து ஆர்கானிக் ஷாப் மட்டும் தான் கொடுக்குறேன், வேற எதுக்கு கொடுக்கறது இல்லைங்க.
1: நீங்க கடைக்கும் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் கொடுக்குறீங்களா?
0: கடைக்கு வந்து குடுக்கல, கொஞ்சம் ரேட் கம்மியா கொடுக்குங்க. ஏன்னா அவங்க வந்து வாரண்டியே கேட்டாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. நெருங்கிய நண்பர் கூட ஆயிட்டாரு அவரு,
1: தப்பு இல்லைங்க. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு விவசாயி என்னைக்கு அவர் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கிறாரோ அன்னைக்கு விவசாயம் வெற்றிகரமாயிரும். இப்போ உங்க பொருளுக்கு நீங்களே விலை வைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாங்க, இதே ஆர்கானிக் ஷாப் சொல்றது குடுக்கறோம் இல்லையா, அது நாங்க சொன்ன விலை தாங்க. நாங்க என்ன விலை சொல்றோமோ அதுதாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இல்ல,
1: ஷாப்பா இருந்தாலும் ரைட்டு, கஸ்டமரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்க நிர்ணயிக்கிற விலை தான்.
0: ஆமா, கண்டிப்பாங்க. இது நான் மட்டும் இல்லைங்க, இயற்கை விவசாயம் செய்யற பெரும்பாலும் எல்லாரும் வந்து இந்த கருத்து தாங்க. ஏன்னா இயற்கை விவசாயம் இப்ப கொஞ்சம் பொருளா வெற்றிகரமா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் காரணங்க. ஒரு பொருள் வந்து 10 ரூபானா 10 ரூபா 8 ரூபானா கொண்டு மாட்டுக்கு போட்டுருவாங்க, இல்ல சும்மா தூக்கி கொடுத்துருவாங்க.
1: காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இறங்கி வரக்கூடாது.
0: இறங்கி வர மாட்டாங்க, கண்டிப்பா இறங்கி வர மாட்டாங்க. நட்டமாகுது அப்படி பரவாயில்ல ஆகிட்டு விட்டுருவாங்க, இல்லையா அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க கேட்கற வேலைக்கு கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பா.
1: இப்ப சமீபத்தில் நாங்க கூட தெரிஞ்சுக்கிட்டேங்க, அதாவது ஒரு பழப்பண்ணை வைக்கிறோம், பழம் தோட்டம் வைக்கிறோம்னா ஆனது காசு ஆகட்டும், ஆகாது உரமாகட்டும், இல்ல கோழிக்கு போடுவோம், அதுல இருந்து நமக்கு ஒரு புடவை கிடைக்கும், ஏன் விலையை குறைச்சி விற்கிறோம்?
0: இதே இதுதாங்க, எங்களுக்கு கீரையை பாத்தீங்கன்னா மிச்சம் மாசம் மாட்டுக்கு போட்டுருவங்க, இல்லையாக்க அப்படியே பூச்சி பிடிச்சா உழுது விட்டு உரம் ஆயிட்டு போகுது, அவ்வளவுதான்.
1: மண்ணுக்கே போட்டு
0: மண்ணுக்கே போயிருங்க, இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. இயற்கை இது சாந்தி போகல, அது வந்தா காசு இல்லைன்னா மறுபடியும் உள்ள போகுது,
1: ஒரு இடுபொருட்கள் ஆயிரும்,
0: இடுபொருள் ஆயிரும்,
1: மறுபடியும் நம்ம வேற மாதிரி பணம் பண்ணிக்கலாம்.
0: ஆமா கண்டிப்பாங்க,
1: நம்ம வந்து அங்க இழப்புங்கிறதுக்கு பேச்சே கிடையாது,
0: இழப்புக்கு வாய்ப்பே இல்லைங்க.
1: சரி, உங்களுடைய முதல் அனுபவத்துல நீங்க கீரையெல்லாம் பயிர் பண்ணி எடுத்துட்டு கடைக்கு போறீங்க, இது இயற்கையில விளைவிச்ச பொருள் நீங்க சொல்றீங்க, கடைக்காரோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க இங்க இருந்து கன்சியூமரோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா, இல்ல இது எப்படி வேறுபடுத்தி காட்டினீங்க நீங்க அவங்க கிட்ட?
0: அதாவது கடைக்கு கொண்டு போயில எல்லாமே ஒண்ணுதாங்க, மார்க்கெட்ல இருந்து எட்டு வருவாங்க, பூச்சிக்கொல்லி அடிச்சு வர்றது வருங்க, நம்மளும் கொண்டு வைப்போம். நம்ம என்னன்னா நம்ம கொண்டு வைக்கிற டைம் வேறையா இருக்கு, அவங்க டைம் வேறையா இருக்கு. அந்த டைம்ல வந்து எடுக்கிறப்ப வந்து ஒரு சிலர் வந்து அந்த கீரைக்கு இந்த கீரைக்கு 100% வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, இந்த டைமுக்கு வந்த கீரை எங்க வச்சிருக்கு அப்படின்னு. இதை நாங்க கொண்டு வச்ச கடையிலேயே சொல்லியிருக்காங்க, காலையில் டைம் கொண்டு வைப்பாங்களா, அந்த கீரை எங்க வச்சிருக்கு, அதை மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க. அப்ப கேக்கையில வந்து என்னன்னா இந்த மாதிரி தோட்டத்துல இருந்து வரும்னு ஓனரே சொல்லுவாரு. அவங்க சொல்லையில வந்து நம்ம கீரையை தனியா வச்சு சேல்ஸ் பண்ணாங்க கடையில,
1: கடைக்காரர் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க,
0: சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம கொண்டு வைக்கிற கீரையை தனியா வச்சு தோட்டத்துல இருந்து வர்ற கீரை அப்படிங்கறத சொல்லி வச்சிருந்தாங்க. கடைக்கு போகல, நம்ம ஊர் கீரையிலிருந்து வந்த கீரை எங்கன்னு கேட்டு வாங்குறாங்க கஸ்டமர் இருக்கிறாங்க நிறைய பேர்.
1: இது நல்லா இருக்கே, நம்ம ஊர் கீரை,
0: இது எங்களுடைய பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கீரைங்கிறது.
1: ஓ, அந்த கான்செப்ட்ல எங்க பேர் வச்சீங்களா? இப்போ ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க.
0: ஆமாங்க,
1: ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றது பெரிய வேலை. அது ஒரு விவசாய பொருளுக்கு, ஒரு சிறு விவசாயி 2 ஏக்கர்ல ஒரு 30 சென்டே கீரை போட்டு அதை பயிரிட்டு வெளியே கொண்டு போய் கொடுக்கறது ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றது மிகப்பெரிய ஒரு காரியம். வாழ்த்துக்கள்,
0: நன்றிங்க.
2: இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில இயற்கை முறையில கீரை காய்கறிகள்ல சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோவை சரவணம்பட்டி கீரநத்தம் வி விஜயகுமார் அவரை சந்திச்சு இயற்கை வேளாண்மை குறித்த அவருடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். அவர் கூட உரையாடினார் நம்மளுடைய பண்ணை இல்ல நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் ரமேஷ்குமார். மீண்டும் அடுத்த வாரம் ஃபார்ம் டு சிட்டில வேறொரு வித்தியாசமான களத்திலிருந்து உங்களை சந்திக்கிறோம். FM ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க.
3: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின் வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப் பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு

157 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் அமைதியில் அழகான இசைகளோடு இணைந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம் மயிலிறகு நிகழ்ச்சியில்.

சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பல நினைவுகளை தருகிறது. ஆனால் அந்த நினைவுகளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது இசைதான். ஸோ அப்படிப்பட்ட முத்தான பாடல்களெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டே இருக்கின்றோம். காதலின் மென்மையும் புன்னகையின் அழகையும் இசையாக வடித்திருந்த ஒரு பாடல்தான் பறக்கும் பாவை. திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அழகை வர்ணிக்க ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு பாடல் போதும். இந்த இரவு நேரத்தில் காற்றை போல நம்மளுடைய மனதில் அமைதியையும் இனிமையையும் பரப்பிக் கொண்டிருக்கிறது அழகான பாடல்கள் நமது மயிலிறகு நிகழ்ச்சியில். உணர்வுகளின் மொழியாகவும் அந்த மொழியில் பேசப்போகும் பாடலாக

உற்சாகம், துள்ளல், சந்தோஷம் என்ற இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் கேட்டோம். ரசிகர்களின் இதயத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. கேட்டவுடன் மனம் தானாகவே துள்ள தொடங்கிவிடும். ஆம் நேர்களே, கேட்டு ரசித்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், கே வீரமணி, பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

இரவின் வானத்தில் நிலவு மெதுவாக நகர்வதைப் போல சில பாடல்கள் நம் மனதில் அமைதியாக பயணம் செய்யும். அவசரமில்லாமல், ஆரவாரமில்லாமல், இதயத்தை மெதுவாக வருடி செல்லக்கூடிய பாடல்களில் வரிசையில் இந்த பாடலும் ஒன்று. ஆம் நேர்களே, வீராங்கனை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். பி. சுஷிலா, கே. ஜே. யேசுதாஸ் பாடியது.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேர்ப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

சில பாடல்கள் காதில் மட்டும் ஒலிக்காது மனதுக்குள்ளே வந்து அமைதியாக அமர்ந்துவிடும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமான பாடல்தான் இதயக்கமலம் திரைப்படத்திலிருந்து பாடலை.

கேட்டு ரசித்தோம். பி. சுஷிலா பாடியது, இசை கே. வி. மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, FM Rainbow 103 கோவையில் மயிலிறகு நிகழ்ச்சியில்.

0: நேரம் எப்படி கடந்தது என்பது தெரியவில்லை. நல்ல ஒரு இசை இருக்கக்கூடிய இடத்தில் நேரமும் அழகாக ஓடிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சியின் நிறைவான ஒரு பாடலாக தேனிலவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களே, மயிலிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஐஸ்வர்யா.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. மனிதன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லிட்டு முருகானந்தம் அவருக்காக இப்போது முதல் பாடலாக மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில் வரப்போகுது. உங்களுடைய விருப்பமான பாடல்

நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோவை குண்டனமோ நினைப்பினோட 23 16 312 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. அந்த நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னா 23 17 046 என்ற நேர்க்கு அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாமா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் நேயர். வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?

0: கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் கந்தப்பள்ளியிலிருந்து ஆர் சுப்பிரமணியன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
0: உணா திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒரு பாடு போடுங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: தோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்கள் கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்லேருந்து சிவகுமார் பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாடல் தரலாம்
1: மேடம்? எனக்கு இந்த கோகுலம் திரைப்படத்துல இருந்து புது ரோஜா பூத்து இருக்கு மேடம்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் என்ன பாடல் கேட்கிறாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்மா, போத்தனூர்ல இருந்து செல்லப்பன் பேசுறேங்கம்மா, கோணாய்க்கால் பாளையம் செல்லப்பன்.
0: சொல்லுங்க, என்ன சாங் வேணுங்க?
1: இளமை காலங்கள்ல இருந்து ஈரமான ரோஜாவே
0: உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றிமா, நன்றிமா.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்ததாக யாருடைய விருப்பமான பாடல்? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் தரலாங்க?
1: படம் வந்துங்க செம்பருத்திங்க, பாட்டு வந்து பட்டு பூவே மெட்டு பாடு, அந்த பாட்டு வேணுங்க.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பமான பாடலை கேட்க வர்றது யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: போய் மாட்டோம். நேமச்சந்திரன், ராமச்சந்திரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் தரலாம்?

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு இந்த ஒரு இனிய ஒரு இரவு நேரத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட எல்லாரும் வந்து அவங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: சுந்தரமூர்த்தி, மதுக்கரை சுந்தரமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: அலைவாசை படத்திலிருந்து நீயே அழைத்தது பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்காக அந்த பாடல்

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முருகேசன்.
0: சொல்லுங்க.
1: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சின்ன தங்கமே அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்
0: எல்லாருக்குமாவும் இந்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் 10:41 ஆயிட்டுக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனதோடு ரெயின்போ உங்களுடைய விருப்பமான பாடல்களெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அணியக்கூடிய அடுத்த நேரம் என்ன பாடல் கேட்க போகிறாரு? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: ராவத்தூர் அங்கமுத்து பேசுகிறேன் மேடம்.
0: அங்கமுத்து, என்ன பாடல் தரலாம்?
1: திருமதி பழனிசாமி பாடல் மேடம். பாட
0: அந்த பாடல் உங்களுக்காக
1: வாய்ப்பு.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களில் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: காங்கயம் செல்வர சிலம்பு செல்வன்.
0: அப்படியே நீங்க பேர் சொல்லும் போது பேக்ரவுண்ட்ல நம்மளுடைய பாட்டு வரை கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, ஆப்ல இருந்து கேட்டுட்டு இருப்பீங்க போல இருக்கு. என்ன பாடல் தரலாம் உங்களுக்கு?
1: பன்னீர் புஷ்பங்கள்ல இருந்து பூந்தளிராட
0: உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றி மேடம்.

0: மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவான நேரத்தில் இருக்கோம். நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்கிறாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குமோ. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், ஜலத்தூர்ல இருந்து திருநாவுக்கரசுங்க.
0: நீங்க தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியுடைய இன்றைய லாஸ்ட் காலர். சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
1: எங்க சின்ன இருந்து கொண்ட சேவல் பூவும் நேரம், அந்த பாடல் போறேன் மேடம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது நான் உங்க ஐஸ்வர்யா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நாளை இரவும் உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேர்களை, மீண்டும் சந்திப்போம். இந்த இரவு இனிமையாக அமையட்டும்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு காலை தின்றல், குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 104, அதிகாரம் செய்நன்றி அறிதல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் பௌசியா பானு. அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் எஸ் ஜானகி, வாணி ஜெயராம், பி எஸ் சசிரேகா, எஸ் அன்வரளி பாதுசா, எஸ் சரளா ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:15 தமிழில் செய்திகள், 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து நம்மை சுற்றி வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம். 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ், 10:02 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 வசந்த இல்லம், 1 லஞ்ச் டைம், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் 1 மற்றும் வானிலை அறிக்கை ஆகியன இடம்பெறும். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி சுகன்யா சமிருதி யோஜனா, 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்.

சந்தோஷ்குமார் அவர்கள். 3:02 கிராமபோனும் 103 3:30 மணிக்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திர செவ்வானம். 6 மணிக்கு பூச்செண்டு. 6:30 மணிக்கு மாநில செய்திகள். 6:40 இரவு 7:15 மணி வரை டீ கடை. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். 8:05 மியூசிக் பை தி பே. 9:15 மயிலிறகு. 10:00 மனதோடு ரெயின்போ. நேயர்களே, இவை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சென்னை மெட்சென்டிலிருந்து வந்துள்ள தகவலின்படி, தட்பவெப்பநிலை கோயம்புத்தூரில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நேர்களை, இரவு 11 மணி முதல் காலை 5:51 மணி வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனதிலே ஒரு பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், ஸ்வர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:12 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ, சுனந்தா இவங்களுடைய குரல்ல, மு மெத்தா அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

பொற்காலம் படத்துல இருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் சுவர்ணமுகி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, சுவர்ணலதா இவங்களுடைய குரல்ல, ஸ்வராஜ் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

முடித்தோம். மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா, ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸில். நேரம் 11:32 நிமிடமாயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுவர்ணலதா, ஜி வி பிரகாஷ், பாம்பே சாரதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

விருந்து வைத்தார் இயற்கை அன்னை. அதை பாடப்படைத்து விட்டார் கவிஞன் என்னை. இழகாத இளமதை இழக வைத்து இன்பத்தை என்னோடு தவழ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பொன்பளை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சொர்க்கையில் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஜெய ஜெய கணபதி என்று தொடங்கும் சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றியது அம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராமநீவி காணி என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது நாராயணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எலரா கிருஷ்ணா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது காம்போஜி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அகரமூமக்கி என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ். சுத்த சாவேரி ராகம் ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

நேரம் 5:29. 6 மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது